நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் காலை பொழுதின் வாழ்த்து சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியில் இருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பண்குடா வழியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பாதுக்க சின்ன தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், தொலஸ்வல பூமிகா சின்ன தம்பி, கிரியல்ல ராஜலட்சுமி, முனராகல தனலட்சுமி, திண்ணையடி குமரகுரு, செங்கலடி ஸ்ரீமுருகன், தயாளன், தயாபரன், தினேஷ் மற்றும் கிசோமி, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இங்கிரியல்ல இருந்து ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நண்பர்கள், வசந்தம் சொந்தங்கள், அறிவிப்பாளர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மாத்தலையிலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தன்னுடைய குடும்ப உறவுகள், வசந்தம் சொந்தங்கள் மற்றும் ஜிஆரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தெல்தோடையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நாவல்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் அம்மா தவமணி மற்றும் தயாளினி சரோஜன், பண்குடாவளி அழகு சுந்தரம் ஐயா, செங்கலடி ஸ்ரீமுருகன் மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கமானதே நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி பசரையூரில் இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வேர்வலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் மார்னிங் என்று சொல்லி குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே மாதிரி இனிகத்தன கூல் போனிலிருந்து இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி குரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0171-0175-0301-0171-0111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் உங்களுடைய உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.

வசந்தத்தின் சந்தோஷ அறல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மயிலம்பாவெளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி மகள் மற்றும் வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து கார்த்திக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மஞ்சு மதன் சாந்தன் மற்றும் ஜென்சி ஆர்த்தி மற்றும் அஸ்வினி யோகா அஸ்வீத் மற்றும் மாராதியா மிதுஷான் மற்றும் மாதுலன் கிஷோ கிஷோ மற்றும் சுதா கௌரி சிது ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வத்தலையிலிருந்து ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. முனீஸ்வரியை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. கிந்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பத்மினி மற்றும் தினு ஷசான் வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. எட்டியாந்தோட்ட 11th ஸ்டேட்ல இருந்து ஜெயச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கன்னியம்மா சிவராஜா உமாதேவி வசந்தன் மகேஸ்வரி எட்டியாந்தோட்ட பணாவத்தையில் இருக்கும் எம் எஸ் பெருமாள் மான்குளத்தில் இருக்கும் குருசாமி ராஜேஸ்வரி மற்றும் பிரதீபன் இந்துஜான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கென்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம். பொகவந்தலாவ ரேகா தற்போது மலேசியாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கதாகவும் இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹட்டன் கிளவிட்ட பிரிவு பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு வந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ள முடியும், முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள முடியும்.

நற்றினையின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அப்படியே பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் ஏராளமான சொந்தங்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அதை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி திறனிகளையிலிருந்து ஜீவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மருதமுனையிலிருந்து நஜமுதீன் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோல், அர்தா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் மார்னிங் அக்கா என்று சொல்லி எட்டியாந்தோட்டையிலிருந்து கௌசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன்ஸ் டெய்லர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி சிவராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். ஊருகொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காரு. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசீகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன் என்று சொல்லி முனராகலையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0101, 0712-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

ஃபேஸ்புக்கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றில்.

பொழுதின் வாழ்த்து சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.2 FM அலைவரிசையின் ஊடாக ஹட்டன் பூடேசிலிருந்து கோபு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தையில் இருக்கும் அகஸ்டிகாவுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காரு. வத்தலையில் இருக்கும் ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சேம்குமார், ஈடன், வசந்தகுமார், தோப்பூர், அனீபா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. போவா ஸ்டேட்டிலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுமிதா, தாரணி, மீனலோஜினி, அஸ்மிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நிற வணக்கம் என்று பண்டாரவளையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. திருச்சி மாம்பழச்சேலை பெரிய நகரிலிருந்து கிருஷ்ணா, கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் என்று வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. காலை நிற வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தமிழ்நாடு லிருந்து முருகேசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தென்காசியிலிருந்து அன்பான காலை நேர வணக்கம் மீட்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பிரசாந்த் பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள், நண்பர்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து ஏசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மணிகண்டன் பண்ணிபுரத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வேண்டும் என்று வாழிச்சேனையிலிருந்து அகிலன், அர்ச்சனா, திருமாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தியக்கா என்று கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்து கலையரசு நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் மற்றும் மனைவி யோகா, பிள்ளைகளான கமல், டிலு, டிலுஷானி, கருணாகரன், மருமகள் ஷனுஷா மற்றும் பேரப்பிள்ளைகளான அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினா கண்ணையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் டிகோயா தரவளை பிரிவு மேற்பிரிவு நேசரி இல்லம் துரைராஜா, மகாலட்சுமி, துலக்சன், துவாசினி, பிரவீனா, அருண்மொழி, சண்முகநாதன், புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலோடு நீர்கள் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம்.

அவற்றில் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. அழகு தமிழின் கரம் பிடித்து

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்-ன் 102.6 102.8 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 23 தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக, நாட்டின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது, பல பகுதிகளில் வெள்ள அபாயம் இருக்கிறது, பல பகுதிகளுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுகுறித்து வளிமண்டல திணைக்களம் அதேபோல அனர்த்த முகாமித்துவத்தின் ஆகியன விடுத்திருக்கின்ற எச்சரிக்கைகள், அதேபோல தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கைகள் தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காலம். இதேபோல் இந்த மழை கொண்ட காலநிலை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் மூளைக்காய்ச்சல் பரவி வருவதாகவும், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த நிலைமை காணப்படுவதாகவும் செய்திகள் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல சர்வகட்சி மாநாட்டை துரிதமாக கூட்டுமாறு எதிர்க்கட்சிகள் இப்போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்று முன்வைத்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். அதேபோல இந்த இப்போது இருக்கின்ற நெருக்கடி தொடர்பான விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் கூட்டாக அறிவித்துறை விடுத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதேபோல இறக்குமதிகளுக்கான தடைகள் விதிக்கப்படவில்லை என்பதாக நேற்று தினம் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஊடக சந்தை ஒன்றின் போது. இந்த இப்போது கிழக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிற ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் நிந்த ஊர் பகுதியில் தெரிவித்த ஒரு முக்கியமான விவகாரம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். கோட்டாவுக்கு நடந்தது போன்று எங்களுக்கு நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதாக ஜனாதிபதி உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். பொருளாதாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பேசும்போதே ஜனாதிபதி இந்த தகவல்களை தெரிவித்திருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல சர்வதேச நாணய இது இலங்கைக்கு மாத்திரமான நிலைமை அல்ல, உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்பதாக இந்த தற்போது இருக்கின்ற பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதேபோல எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காமல் இந்த நெருக்கடியான நிலையில் நாட்டினுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்பதாக சாணக்கியன் அவர்களும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருப்பதான செய்திகளும் முக்கியமாக. அதேபோல பெசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதுகுறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அதேபோல அட்டமஸ்தான அதிபதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி முக்கியமாக இருப்பது காணலாம். கபில சந்திரசேன தொடர்பான வழக்கு விசாரணை 4 நாளாகவும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேற்று தினம் இடம்பெற்றது. இதன்போது பல முக்கியமான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன, அதுகுறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். திட்வாவுக்கு மக்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தில் 1,00,000 ரூபாவை தனக்கான பணமாக எடுத்துக்கொண்ட ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தி, அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல இஸ்ரேலில் சிக்கிக்கொண்டிருந்த சமீரா இப்போது மீட்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதுகுறித்தும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்னும் பல முக்கியமான தகவல்கள் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன, அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். சர்வகட்சி மாநாட்டை துரிதமாக கூட்டுங்கள், எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடு மீண்டும் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் அதற்கு அவசரகால தேசிய தீர்வுகளை வகுப்பதற்காக துரிதமாக சர்வகட்சி மாநாடு ஒன்றை நடத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிடம் முறைப்படி வேண்டுகோள் எடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளை பிரயோஜனப்படுத்தும் அரசியல் தரப்புகளின் அவசர சந்திப்பின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாக செய்தி தொடர்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான புகைப்படமும் அது தொடர்பான கலந்துரையாடல் சம்பந்தமான புகைப்படமாகவே அமைந்திருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது, தற்போது வேகமாக சரிந்து வரும் ரூபாவின் பெறுமதி, அதிகரித்து வரும் செலவின அழுத்தங்கள் மற்றும் பெருகி வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை என்பன இனியும் ஒரு தரப்பினரை மாத்திரம் பாதிக்கும் பிரச்சனையாக கருத முடியாது, இது ஒட்டுமொத்த நாட்டையும் பாதிக்கும் தேசிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. எனவே இந்த நிலைமையை மேலும் மோசமடைவதற்கு முன்பாக தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கான அவசர கால தேசிய தீர்வுகளை ஒன்றிணைந்து வகுப்பது அவசியமாகும், இதற்காக துரிதமான முறையில் சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிடம் முறைப்படி வேண்டுகோள் விடுப்பதற்கு நாம் இங்கு ஒருமனதாக தீர்மானித்து என்பதாக நேற்று தினம்
எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற எதிர்கட்சிகளினுடைய பிரதான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் என்பதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் வந்திருப்பதை காணலாம். அதேபோல எதிர்கட்சிகள் கூட்டாக இணைந்து சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, நெருக்கடி குறித்து விசேட விவாதத்தை நடத்துங்கள், எதிர்கட்சி பிரதிநிதிகள் கூட்டாக சபாநாயகரிடம் கோரிக்கை என்பதும் அந்த செய்தியாக இடம்பிடிக்கிறது. நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமை பற்றி அவசரமாக பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறும், நிலைமை மோசமடைவதற்கு முன்னர் மக்களுக்கு நியாயமானதும் துரிதமானதுமான தீர்வொன்றை முன்வைக்குமாறும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பாராளுமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை கூடிய போது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய எதிர்கட்சிகளின் பிரதம கொறடாவான காயந்த கருணாதிலக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்துவதற்காக எதிர்கட்சிகளின் கோரிக்கை தொடர்பில் சபாநாயகரிடம் வலியுறுத்தினார். இதன்போது எழுந்து உரையாற்றிய சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்துவது தொடர்பில் ஆராய முடியும், அந்த கூட்டத்துக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மீண்டும் எழுந்து உரையாற்றிய எதிர்கட்சிகளின் பிரதம கொறடாவான காயந்த கருணாதிலக வளமையாக அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடப்பதற்கு முன்னர் இறுதி பாராளுமன்ற வாரத்தில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான கட்சித் தலைவர்கள் கூட்டம் கூட்டப்படும், ஆனால் இம்முறை அந்த கூட்டம் இன்னும் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் நாட்டின் தற்போதைய நிலைமை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் கட்சித் தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கிறார்கள். இவ்வாறான பின்னணியில் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அலுவலகத்தில் சபாநாயகரை சந்தித்து நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடி அவசர விவாதத்தை நடத்தி தீர்வினை முன்வைக்குமாறும் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ விசேடமான ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்து பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதுகுறித்தும் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, இறக்குமதிக்கு தடை இல்லை, 2022 போன்ற பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் ஏற்படாது அரசாங்கம் உறுதி என்பது அந்த செய்தி. டொலரின் பெறுமதி அதிகரிப்பால் 2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார வீழ்ச்சி நாட்டில் மீண்டும் ஏற்படாது, இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும் அல்லது தடை செய்யும் எந்த ஒரு கொள்கை ரீதியான தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்கவில்லை, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட உலகளாவிய நிதி நிறுவனமிருந்து அடுத்தடுத்து கிடைக்கவுள்ள நிதி உதவிகள் மூலம் தற்போதைய தற்காலிக டொலர் தேவையை வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்ய முடியும் என தொழில் அமைச்சரும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே டொலரின் பெறுமதி மேலும் அதிகரித்து இறுதியில் நாடு வீழ்ச்சியடைந்து விடும் என்று மக்கள் மத்தியில் ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் 2022 ஆண்டு நிலவிய பொருளாதார நெருக்கடியை ஒரு உளவியல் ரீதியான உதாரணமாக ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். 2022 கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாடு வங்குரோத்தடைந்திருந்தது, ஆனால் இன்று அவ்வாறான சூழல் இல்லை. கடந்த காலப்பகுதியில் ஒட்டுமொத்த உலகளாவிய புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார கையாளுதல்கள் காரணமாக டொலரை மேலும் வலுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவும் டொலருக்கான தேவை உலகளவில் அதிகரித்திருக்கிறது. இதனால் ஏனைய நாணயங்களோடு ஒப்பிடும்போது டொலர் மிகவும் பலமடைந்திருக்கிறது. குறிப்பாக நமது ஆசிய பிராந்தியத்தில் உள்ள இந்தியா இந்தோனேசியா போன்ற நாடுகளின் வரலாற்றிலேயே மிக மோசமான நாணய பெறுமதி வீழ்ச்சி இக்காலப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டின் நினைவுகள் மக்கள் மத்தியில் இருப்பதால் மீண்டும் இறக்குமதிகள் தடை செய்யப்படுமா, வாகன இறக்குமதி நிறுத்தப்படுமா என்ற பயம் எழுந்திருக்கிறது. அரசாங்கம் எவ்விதத்திலும் பொருளாதாரத்தை சுருக்குவதற்கோ இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது தடை செய்வதற்கோ எந்த ஒரு கொள்கை முடிவையும் எடுக்கவில்லை என்பதை உறுதியாக கூறுகின்றேன். மத்திய வங்கி நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட வழிமுறைகளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்ப படிப்படியாக பயன்படுத்தி வருகிறது. அதன் ஒட்டுமொத்த விளைவாகவும் உள்நாட்டில் பொருளாதாரம் அடைந்துள்ள ஸ்திரத்தன்மை காரணமாகவும் இந்த சூழ்நிலையை எம்மால் வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்ய முடியும் என்பதாகவும் நேற்று தினம் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல இந்த இறக்குமதி வாகன இறக்குமதி தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் நேற்று அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையில் வாகன கென்வீமை நத்தரக்கரை
பௌத்கலிக்க வாகன எனவும் மாச கீப்பேக்கட் பமாக்கலா வித்தராய் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட வீரகேசரியில் வாகன இறக்குமதியை நிறுத்த தீர்மானம் இல்லை என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறதாக செய்தி வெளியாகிறது. வாகன இறக்குமதியை இடைநிறுத்த எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை. உலகளாவிய சாதக மற்றும் பாதக காரணிகளை அடிப்படையாக கொண்டும் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் காலப்பகுதியில் தீர்மானம் எடுக்கப்படும். பொருளாதாரத்தை ஒடுக்கும் வகையில் எவ்வித தீர்மானங்களையும் எடுக்கப்போவதில்லை என தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களினால்தான் டொலரின் பெறுமதி உயர்வடைவதாகவும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைவதாகவும் எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. உலகளாவிய காரணிகளால்தான் டொலரின் பெறுமதி நாளுக்கு நாள் உயர்வடைகிறது. இந்தியா, பங்களாதேஷ் உட்பட அந்நிய ஆகிய ஆசிய வலய நாடுகளில் இவ்வாறு நிலைமை காணப்படும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேபோல சர்வதேச நாணயத்தின் நீடிக்கப்பட்ட செயற்திட்டத்தை முறையாக அமல்படுத்தியால்தான் 2025 ஆண்டு பொருளாதாரம் சிரமடைந்தது. ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருளாதார செயற்பாட்டு பரிந்துரைகள் முறையாக செயல்படுத்தப்படும். வாகன இறக்குமதியை இடைநிறுத்த எவ்வித தீர்மானம் எடுக்கப்படவில்லை. உலகளாவிய சாதக மற்றும் பாதக காரணிகள் அடிப்படையில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படும் உள்ளிட்ட பல விடயங்களையும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் நிந்த ஊரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் தற்போதைய நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய பொருளாதார பிரச்சினை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விடயங்களுக்கு பதில் வழங்கியிருந்தார். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. கோட்டாவுக்கு நடந்ததை போன்று எமக்கு ஒருபோதும் ஏற்படாது. நிந்த ஊர் கலாசார நிலையத்தின் நிர்மாண பணிகள் மீள் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையுடைய தலைப்பாக இடம்பெற்றிருக்கிறது. 2022 ஆண்டை போல நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அத்தகையதொரு சூழ்நிலை நாட்டில் ஒருபோதும் ஏற்படாது. மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழலால் ஏற்பட்டுள்ள நிலைமை ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்தாலும் அதை கையாள்வதற்கான ஆளுமை அரசாங்கத்திடம் உள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நிந்தவூர் கலாசார நிலையத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நாட்டு மக்கள் இணைந்து புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த அரசாங்கத்தில் சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலைய, பரங்கியர் உள்ளிட்ட அனைத்து பிரதேசங்களையும் சேர்ந்த மக்களின் ஆதரவும் கிடைத்தது. வரலாற்றில் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் இந்த அரசாங்கம் சகல மக்களினதும் சகல பிரதேசங்களினதும் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்ட அரசாங்கமாகும். பெருமளவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பல மோசடிக்காரர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் நீதிமன்றம் நியாயமாக விசாரணை நடத்தி தண்டனை வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம். மோசடிக்காரர்களுக்கு எதிராக தண்டனை வழங்க மக்கள் தந்த ஆணையை நாம் நிறைவேற்றுகின்றோம். அடுத்து சட்டம் நியாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படுவதில்லை. சாதாரண மக்களுக்கு எதிராகவே சட்டம் செயற்படுத்தப்பட்டது. பணம் இருந்தால், அதிகாரம் இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது. ஏழையாகவோ அதிகாரம் இன்றியோ இருந்தால் சட்டம் அமல்படுத்தப்படும். பணம் இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா, ஏழையா பணக்காரரா என்ற பேதமின்றி அனைவருக்கும் சமமாக சட்டம் நிறைவேற்றப்படும் என்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதிகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன் நிறுத்தியிருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கையில் ஒரு போதும் இவ்வாறு நடந்தது கிடையாது. அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். எவரும் சட்டத்தை விட உயர்வானவர்கள் கிடையாது. அவ்வாறு இருந்தால் மட்டுமே நாட்டை கட்டி எழுப்ப முடியும். வளர்ச்சியடைந்த நாடுகளின் சட்டத்தின் முன் அனைவரும் சமனானவர்கள். ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது சிலர் குழப்பமடைகிறார்கள். அந்த குழப்பத்தை பார்த்து நாம் எடுத்த முன்னெடுப்புகளை மாற்ற முடியாது. பஸ்களில் ஆட்களை அழைத்து வந்து வீதிகளில் கோஷம் எழுப்பியதற்காக சட்ட நடவடிக்கைகள் மாட்டோம். எனவே என்னை தவிர வேறு யாரும் சட்டத்தை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகும் போதும் மக்களை கவனித்துக் கொள்ளும் அரசாங்கம் இது. தித்வா சூறாவளியின் போதும் மத்திய கிழக்கு யுத்த நிலையின் போதும்
மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நாங்கள் பெருமளவு தொகையை ஒதுக்கியிருக்கின்றோம். நாம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் யுத்த சூழலை தீவிரமடைய தொடங்கியது. எரிபொருள் இறக்குமதியின் போது டொலரின் மதிப்பு உயர்ந்தது. இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்ந்தன. இதனால் அதிக அளவிலான டொலர்கள் இன்று வெளிநாடுகளுக்கு செல்கின்றன. நமக்கு டொலர் வருமானம் கிடைக்கும். சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில ஏற்றுமதி வருமானங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று ரூபாவுக்கு நிகரான டொலரின் பெறுமதி குறிப்பிடளவு உயர்வடைந்திருக்கிறது. எனவே சிலர் இது 2022 ஆண்டை போன்ற நிலை என்று கூறுகிறார்கள். ஆனால் 2022 போன்று ஒருபோதும் ஆகாது. 2022 நம்மிடம் ரூபாயும் இருக்கவில்லை, மத்திய வங்கியில் டொலரும் இருக்கவில்லை. இன்று அவ்வாறான நிலைமை கிடையாது. சந்தையில் டொலர் தட்டுப்பாடு நிலவினாலும் மத்திய வங்கியில் கிட்டத்தட்ட 7,000 மில்லியன் டொலர் கையிருப்பு இருக்கிறது. அன்று மத்திய வங்கியில் வெறும் 50 மில்லியன் டொலர்களே இருந்தன. இன்னும் சில தினங்களில் நமக்கு மேலும் 700 மில்லியன் டொலர் கிடைக்கவிருக்கிறது. அப்போது கணிசமான டொலர் இருப்பு நம்மிடம் இருக்கும். இருப்பினும் நாம் நாட்டின் பொருளாதாரத்தை முறையாக கையாள வேண்டும். இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், எரிவாயு, பால்மா, உரங்கள் ஆகியவற்றில் எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். அன்று எரிபொருள் இல்லாமல் போனது, பால்மா இல்லாமல் போனது, எரிவாயு இல்லாமல் போனது, உரங்கள் முற்றாக இல்லாமல் போயின. எனவே அத்தகைய நிலைமை மீண்டும் ஏற்படாது. ஆனால் நமக்கு ஓரளவு அழுத்தம் இருக்கிறது. அதை நாம் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். நாட்டின் உட்புறத்தில் பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டோம். இக்வா சூறாவளியை எதிர்கொண்டோம். அது ஒரு உள்ளக பிரச்சனை. ஆனால் இது நமது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த சூழ்நிலையால் ஏற்பட்டது. இதையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். இப்போது பலர் இந்த நிலைமையை 2022 போன்றுதான் கோட்டாபயாவுக்கு நடந்ததாதான் இவருக்கும் நடக்கும் என்று ஒரு கருத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அப்படி எதுவும் நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் இப்பிரச்சனையை தீர்ப்போம். நாம் ரூபாய்களை ஈட்டியிருக்கின்றோம். அதனால்தான் இன்று இப்பிரதேசத்தின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு இணங்க இந்த கலாசர நிலையத்தின் நிர்மாண பணிகளுக்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய நமக்கு முடிந்தது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக் அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல ஜனாதிபதி நேற்று முன்தினம் அம்பாறை பகுதிக்கும் விஜயம் மேற்கொண்டு பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தி, அம்பாறை மக்களின் தேவைகளை நிவர்த்திக்கும் வகையில் நவீன வசதிகளோடு பல்நோக்கு கட்டிடம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. அம்பாறையில் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை வரலாற்றில் அதிகூடிய மூலதன செலவை கொண்ட ஆண்டாக 2027 ஆண்டை மாற்றி மூலதன செலவாக 2,000 பில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். 1,744.85 மில்லியன் ரூபா செலவில் மேற்கொள்ளப்படும் அம்பாறை பல்நோக்கு நகர மண்டபத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே நேற்று இந்த விடயங்களை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அம்பாறை நகரசபை சேவைகளை பெறவரும் மக்களின் வசதிகளை மேம்படுத்துவதோடு வர்த்தக சமூகம் ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் முறையான இடத்தில் தமது வியாபாரங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதும் அம்பாறை மாவட்ட மக்களின் கலாசார வாழ்க்கையை மேம்படுத்துவதும் இதன் நோக்கங்களாகும். 70 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றப்படாமல் இருந்த மக்களின் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் நவீன வசதிகளோடு இந்த பல்நோக்கு கட்டிடம் நிர்மாணிக்கப்படவிருக்கின்றது. நவீன தொழில்நுட்பத்துடனான அரங்கு, வர்த்தக வளாகம், அலுவலக வளாகம் மற்றும் பாரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த பல்நோக்கு கட்டிட வளாகத்தின் நிர்மாணப் பணிகளை 2028 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. பல வருடங்களாக அம்பாறு நகரசபையின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் அங்கு தொழிலாற்றிய பணியாற்றி வரும் ED ஹேமச்சந்திரவும் இந்நிகழ்வில் ஒரு அதிதியாக கலந்து கொண்டமை இங்கு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் எதிர்நோக்கியுள்ள சவாலானது நாம் ஒதுக்கும் நிதியை அந்தந்த நிதியாண்டுக்குள் செலவழித்து முடிப்பதாகும். அம்பாறை மாவட்டத்தில் வீதிகள், பாலங்கள், கால்வாய்கள் மற்றும் கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்காக 2026ஆம் ஆண்டுக்காக 22,000 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை முகாமைத்துவம் செய்து முறையான திட்டங்களை வகுத்து பணிகளை மேற்கொள்ளும் பொறுப்பு அரச அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு திட்டமிடப்பட்ட பணிகளை இந்த ஆண்டுக்குள்ளேயே செய்து முடிக்க முடியாமல்
இல்லாமல் போனால் அது அடுத்த ஆண்டுக்கு செல்லும். அப்போது அந்த ஆண்டின் பணிகள் மேலும் தள்ளி போகும். எனவே நாம் எதிர்நோக்கும் பிரதான சவாலானது இவ்வாறு ஒதுக்கப்படும் நிதியை அந்தந்த நிதியாண்டுக்குள் முறையாக செலவிடாததால் ஏற்படும் பிரச்சனையாகும். நான் அண்மையில் சில முக்கிய திட்டங்களின் அறிக்கை ஒன்றை கோரியிருந்தேன். அந்த அறிக்கையின்படி திட்டங்களுக்காக மதிப்பிடப்பட்டிருந்த தொகை 300 பில்லியன் ரூபாவாகும். தாமதம் ஏற்பட்டு அதை உரிய காலத்துக்குள் நிறைவு செய்ய முடியாமல் போனதால் 600 பில்லியன் ரூபாய் செலவை ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மதிப்பிடப்பட்ட 300 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பணிகளை செய்வதற்கு இந்த தாமதத்தின் காரணமாக 600 பில்லியன் ரூபாய் செலவாகி இருக்கிறது. அதாவது இது போன்ற பணிகளை செய்யக்கூடிய அளவிலான தொகையாகும். எனவே இவ்வாறு ஒதுக்கப்படும் நிதியை முறையாக செலவிடுவது எமது எதிர்பார்ப்பாகும். அடுத்த வருடத்தை இலங்கையில் அதிகூடிய மூலதன செலவினங்களை கொண்ட வருடமாக நாம் மாற்றுவோம். அடுத்த வருட மூலதன செலவினங்களுக்காக 2000 பில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சிறந்த நிதி முகாமைத்துவத்தை பேண முடிந்ததன் காரணமாக திரைசேரியிடம் வலுவானதொரு கணக்கு இருக்கிறது. 2022-2023 காலப்பகுதியில் திரைசேரியின் வங்கி மேலதிக பற்று 800 பில்லியன் ரூபாயாக இருந்தது. திரைசேரி கடனிலேயே செயற்பட்டது. ஆனால் எம்மால் நேர்மறை வைப்பு தொகையுடன் திரைசேரியை கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது. இதன் காரணமாக கிராமப்புற மக்களின் அத்தியாவசிய பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை எம்மால் வழங்க முடிந்திருக்கிறது. நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக சந்தித்து செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்று கேட்டறிந்தோம். அப்பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க முடியும். எனினும் அந்த பணத்தை முறையாக செலவிடும் பொறுப்பு உங்களிடமே உள்ளது என்பதாகவும் நேற்று தினம் ஜனாதிபதி ஆனந்த குமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே 2025 வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு பல கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் சரியான முறையில் திட்டமிட்டு இந்த உரிய காலப்பகுதிக்குள்ளேயே அந்த நிதியை பயன்படுத்தி மக்களுக்கான அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அது காலதாமதம் படுத்தப்படுத்த அந்த வேடத்திற்கான செலவின பெறுமதி அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்றுதான் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அந்த வருடத்துக்கான ஒதுக்கீடுகளை அந்த வருடத்திலேயே நிறைவு செய்வதற்கு அதற்கான திட்டங்களை சரியாக முன்னெடுப்பதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல மக்கள் பிரதிநிதிகள் உங்கள் பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளை செய்ய வேண்டிய நிவர் செய்ய வேண்டிய அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கான நிதியை பெற்றுக்கொண்டு அந்த நிதியினூடாக மக்களினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே நிதி ஒதுக்குவதற்கும் ஒதுக்கீடு செய்வதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு சரியான வகையில் திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அதிகாரிடம் இருக்கிறது. அதே போல அந்த பகுதிக்கு பொறுப்பான அரசியல் தலைவரிடம் இருக்கிற விடயத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சர்வதேச நாணய நிதியம் தற்போது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தொடர்பாக ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறது. இன்று தினம் லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. லங்காவட்ட பமனாக் நோவை மெதப்பிரதிக அற்புதையே பீரணைய லோகேட்டமை IMF கியா என்பதாக இன்று தினம் அதுபான செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கணும். எனவே சர்வதேச நாணய நிதியம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. இந்த பொருளாதார பிரச்சனையானது இலங்கைக்கு மாத்திரமான பிரச்சனை அல்ல, இது முழு உலகுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனை என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சர்வதேச நாணயத்தினுடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அழுத்தமானது இலங்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. சர்வதேச நிதி நாணயத்தினுடைய தூதுக்குழு பிரதானி எவன் பெபஜியோ நேற்று முன்தினம் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவொன்றையிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மைய கால பூகோள ரீதியில் அதிகரித்து வருகின்ற இந்த அழுத்தங்கள் அதே போல வெளித்தரப்புகளால் நிர்மாணிக்கப்படுகின்ற ஒன்று. எனவே அநேக நாடுகள் இதன் காரணமாக பொருளாதார பிரச்சினைக்கு மோங்கொடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த சவால் மிக்க வெளித்தரப்பு சூழலிருந்து வருகின்ற பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது இலகுவான விடயம் அல்ல என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல தற்போது இலங்கை கொள்கை ரீதியான ஒரு முக்கியமான விடயங்களை கொள்கை ரீதியில் முழ செல்கிறது. எனவே அதனை அவர்கள் அது குறித்து மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும். எனவே அந்த விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது இருக்கின்ற இந்த இலங்கை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொருளாதார வெற்றியை பாதுகாப்பாக முன்னோக்கி
நிலையாக கொண்டு செல்வதற்கு நிலையான பொருளாதார கொள்கையை முன்கொண்டு செல்வது அவசியமாகும். எனவே அந்த விடயத்தை மாற்றாமல் முன்னோக்கி செல்லும் பட்சத்தில் இலங்கை இந்த சவாலில் இருந்து வெளியில் வருவதற்கான சாத்தியம் இருப்பதாக சர்வதேச நாணயத்தையும் தெரிவிக்கிறது. எனவே தற்போது இலங்கை முன்னெடுக்கின்ற செயற்பாடுகள் சரியானது, எனவே அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும், மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாமல் என்பதாகத்தான் எவன் பபஜு அவர்கள் நேற்று முன்தினம் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவொன்றிட்டு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நெருக்கடிமிக்க சூழலில் ஆளும் எதிர்க்கட்சிகள் இணைந்து செயற்பட வேண்டும், சபையில் சாணக்கியன் எம்பி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும், தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அவரின் போது நிலையில் கட்டளை 27(2) கேள்விகளை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயமானது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சந்தர்ப்பத்தில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்புகள் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருப்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாட்டில் தற்போது இருக்கின்ற இன்னும் ஒரு தீவிரமான பிரச்சினை நிலவுகின்ற சீரற்ற வானிலை. மக்களின் இன்ப வாழ்க்கை பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கிற லங்காதி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தி மோசம் சக்ரியவை அதாத் மகாவசி என்பதாக அந்த தலைப்பு இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை இடம்பெற்றிருப்பது காணலாம். கம்பஹாட்ட கேகாலட்ட மில்லிமீட்டர் துன்சியேட்ட வெடி வசி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பு வருகிறது. கம்பஹா மற்றும் கேகாலைக்கு 300 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்து வருவதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தெய்யவீட்ட கலாப்பே பாசல் ஹயாக் வெசை என்பதாக உபத்தலைப்படப்படுகிறது. தெய்யவீட்ட வளையத்தில் 6 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. கொழம்பு திசாவை பவுல் துன்சிய திஸ் அட்டாக் கழுத்துர பவுல் ஹெத்த ஹத்தராக் பீடாவட்ட என்பதாகவும் தலைப்பிடப்படுகிறது. கொழும்பில் 338 குடும்பங்களும் கழுத்துறையில் 74 குடும்பங்களும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உபத்தலைப்பட்டு இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இதைப்போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சவுத் வெட் மான்சூன் டெலுகிஸ் ட்ரிகர்ஸ் பிளாஷ் ஃபுளூட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். எனவே தென்மேல் பருவ பயிற்சி மழை ஆரம்பமாக இருக்கிறது, காரணமாக நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் சிக்குண்டு இருப்பதாக இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் தலைப்பிடுவதை பார்க்கலாம். சீரற்ற காலநிலையால் 5500 பேர் பாதிப்பு. கேகாலையில் 336.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் கடந்த சில தினங்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி, காலி, ஹம்பாந்தொட்டை, முடராகலை, மட்டக்களப்பு, திருகோணமலை, கழுத்துறை, கொழும்பு, கம்பஹா, புத்தளம், அனுராதபுரம், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் 1651 குடும்பங்களைச் சேர்ந்த 5500 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இம்மாவட்டங்களில் 6 குடியிருப்புகள் முழுமையாகவும் 234 குடியிருப்புகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலவிற்று வருவதனால் இந்த சூழ்நிலையில் மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி, தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலைபெற்று வருவதால் மேல் சபரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை மற்றும் கண்டி, நுவரடி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகம் மாகாணங்களில் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நேற்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் கேகாலை பம்பேகம் பகுதியில் 336.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2 மீட்டர் முதல் 3 மீட்டர் உயரம் வரையில் மேலெழும்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனால் நாட்டை சூழவுள்ள
ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதோடு கடல் கொந்தளிப்பாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள், கடலில் பயணம் செய்வோர் மற்றும் மீனவர்கள் இதுதொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் என்பவற்றால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கேகாலை, நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது. கேகாலை, திரணேகல, ருவான்வெல்ல மற்றும் தெய்யோவிட்ட பிரதேச பிரிவுகளுக்கும், ரத்தினபுரியில் ரத்தினபுரி, அயகம, குருவிட்ட மற்றும் அஹாலியகுட பிரதேச பிரிவுகளுக்கும் மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கிறது. கடும் மழை காரணமாக அத்தனகுளு ஓயாவை அண்மித்துள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. பலத்த மழை காரணமாக பல நதிப்படுகைகளின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டாரு தெரிவித்திருக்கின்றார். துணமலை நீர்மானி நிலையத்தின் தரவுகளின்படி ஏற்கனவே 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதோடு அத்தனகுளு ஓயாவின் மேல் நீர்பிடிப்பு பகுதியில் சில இடங்களில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கன மழை வீழ்ச்சி பதிவாகியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் காரணமாக கம்பகா, கட்டான மற்றும் வத்தலை போன்ற தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. கொழும்பு அவிசாவெள்ளை வீதியில் நேற்று போக்குவரத்து தினசல் ஏற்பட்டது. கலனிகங்கை பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி காரணமாக அவிசாவிலிருந்து ஹங்வெள்ள வரையான சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்தும் நேற்று தினம் பாதிக்கப்பட்டது. அதற்கமைய கொழும்பு அவிசாவிலை பிரதான வீதி, புவாக்பிட்டிய, தும்மோதர, சந்தி, சீதாவக்க, தாவரவியல் பூங்கா, அத்துடன் யட்டியாந்தோட்டை ஆகிய சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. வெள்ளப்பெருவு காரணமாக உடுப்பிட்டிய பகுதியில் தெல்கொட வெலும்ஹார வீதியிலான வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. கம்பகா மிரிஸ்வத்தை வீதி வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதனால் வாகன போக்குவரத்து தடை ஏற்பட்டிருந்தது. மேலும் உள்ளாலப்பிட்டிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திவுளப்பிட்டிய மீரிகம வீதியில் சிறிய ரக வாகனங்களின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல இந்த சீரற்ற காலநிலை காரணமாக ரத்தினபுரி பகுதியில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டத்தில் நிலவும் கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக ரத்தினபுரி நகரம் உட்பட குருவிட்ட, ஆலியகூட, எலப்பாத்த, அயகம, கிரியல்ல பிரதேச பிரிவுகளில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இதனையடுத்து இப்பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. கழுகங்கையின் மூவகம நீர்மானியின் தகவலுக்கு அமைய கழுகங்கையின் நீர்மட்டம் நேற்று பிற்பகல் வரை 7.760 மில்லிமீட்டராக காணப்பட்டது. இந்த அளவானது வெள்ளம் ஏற்படுவதற்கான

0: திருகங்கை, குக்குளிகங்கை, கள்ளுத்துறகங்கை ஆகியன பெருக்கெடுத்துள்ளமை பெருக்கெடுத்துள்ளமை அவதான நிலையை இரட்டிப்பாக்கியிருப்பதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த திடீர் காலநிலை மாற்றத்தினால் ரத்தினபுரி மாவட்டத்தின் பிரதான நகரங்களை இணைக்கும் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு சில வீதிகளில் மண்மேடுகள் சரிவடைந்தும் மரங்கள் முறிந்தும் விழும் சம்பவங்களும் நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. எனவே ரத்தினபுரி மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல நீர்கொழும்பின் பல பகுதிகளிலும் இந்த வெள்ள அபாயத்தினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் வந்திருப்பதை பார்க்கலாம். இன்றைய தினம் நீர்கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது என்பதாக தலைப்பிடப்படுகிறது. நாட்டிலவும் கடும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் பெய்த பலத்த மழை காரணமாக பெரியமுல்லை பிரதேசத்தின் கோமஸ் வத்தை, ரப்பர் வத்தை, தெனியாய வத்தை, செல்லக்கந்த ஆகிய பகுதிகளும் கட்டுவை பகுதியில் புவாக் வத்தை உட்பட பல பகுதிகளில் வெள்ள நீர் நிரம்பி காணப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக பலர் தமது இருப்பிடங்களை விட்டு உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று அங்கியிருக்கிறார்கள். அதேவேளை தழுப்பத்தை பல்லணசேனை வீதியின் ஒரு பகுதி முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக வாகன சாரதிகளும் பொதுமக்களும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அந்த நகரின் சில உள்வீதிகளும் நீரில் மூழ்கியிருப்பதாகவும் செய்தியாளர்கள் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றதனும் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பதை காணலாம். எனவே சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தென்மேல் பருவப்பெயர்ச்சி இப்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வானிலை அவதான நிலையம், அதே போல அனர்த்த முகாமைத்துவத்தின் நிலையம், நீர்ப்பாசன திணைக்களம், கட்டிட ஆய்வு நிர்வாகம் ஆகியன விடுக்கின்ற அறிவுறுத்தல்கள் குறித்து மக்கள் மிகுந்த அவதானமாக செயல்பட வேண்டிய காலம் என்பதை நாங்கள் இங்கு நினைவுபடுத்துகின்றோம். இதேபோல இந்த மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மூளை காய்ச்சல் நோய்க்கான விடயங்களும் இப்போது அதிகரித்து வருவதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: நமது சொந்தம் வசந்தம் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி, வெசத்திக்கு பெதிஸ் ரெசக்க மொழே உண பெத்திரியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை லங்காதீப பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்குனு கொல பெலஸ் அங்குனு கொலே ரெதவியன் மருட்ட தபாத் ரெதவியு தாயக் பந்தனாகர் ரோகலே வெளிமட ரோகலே சிசு தாயக் என்பதாக உபத்தலைப்பட்டு இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை தொடர்பான செய்திகள் வந்திருப்பதை காணலாம். கடும் மழையினுடைய வானிலை தன்மையை அடுத்து நாடு முழுவதும் பல பகுதிகளில் இந்த மெனின்ஜைஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மூளை காய்ச்சல் நோய் அதிக அளவில் பரவி வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கிறார்கள். அங்குனுகுளப்பிலச சிறைச்சாலையில் கைதி ஒருவர் கடந்த 21ஆம் தேதி இந்த மூளை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 50 வயதான இந்த கைதி அங்குனுகுள பெலஸ பகுதியில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த நோய் உச்சமடைந்து உயிரிழந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகிறது. இதற்கு மேலதிகமாக அங்குனுகுள பெலஸ சிறைச்சாலையில் மேலும் 10 சிறை கைதிகளுக்கு இவ்வாறு மூளைக்காய்ச்சல் நிலைமை காணப்படுவதாக அவர்கள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இந்த மெனின்ஜைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் நிலைமை வேகமாக பரவி வருவதன் காரணத்தினால் நேற்றைய தினம் இந்த நீதிமன்ற வழக்குகளுக்காக சிறை கைதிகள் அழைத்து வரப்படவில்லை என்பதாகவும் அவர்கள்

அதே போல சிறை கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இந்த மெனின்ஜைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய் அறிகுறிகளுடன் கூடிய 10 மாணவர்கள் வெளிமடை பகுதியில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. வெளிமடை கேப்பட்டி போல உடப்பேயுருவ பிரதேசங்களில் இருந்த பாடசாலை மாணவர்களே இவ்வாறு இந்த நோய் அறிகுறிகள் காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களிடம் இப்போது இதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல இந்த மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டு மேலும் 18 மாணவர்கள் தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காய்ச்சல், தலைவலி, அதேபோல மயக்கம், உடலில் சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படுகின்றமை, வாந்தி உள்ளிட்ட இந்த நோய் அறிகுறிகள் தான் இந்த மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக மலைநாட்டு பகுதிகளில் பல பகுதிகளிலும் இவ்வாறு இந்த மெனின்ஜைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் கூடிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதுரவில் கருத்துக்களை முன்வைக்கின்ற வைத்தியர்கள் இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படுகின்ற நீர் மூலங்களை அடிப்படையாக வைத்தான் இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே குறிப்பாக இருக்கின்ற நீர் மூலங்கள் இப்போது அசுத்தம் அடைந்திருக்கின்றன. எனவே ஊற்றுநீர் அல்லது நீர் மூலங்கள் அசுத்தம் அடைந்திருக்கின்றன. அந்த நீரை மக்கள் பருகுவதால் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே மக்கள் ஒவ்வொரு நாளும் கொதித்து ஆறிய நீரை பருகினால் இவ்வாறான நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனவே இது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய வெள்ளம் காரணமாக ஏற்படுகின்ற அந்த நிலைமையினால் இந்த குடிநீர் அசுத்தமடைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நீரை நீங்கள் எடுத்து அப்படி அருந்துகின்ற போது அதனுடாக வருகின்ற நோய் கிருமிகளுடாக நோய்கள் பரவலாம். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கொதித்து ஆறிய நீரை பருகுமாறு வைத்தியர்கள் மக்களுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து நீதிமன்ற செய்திகள் தொடர்பில் பார்க்கவிருக்கிறோம். லங்காதி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. மாத்திர இடம் நடுவட்ட எவித்ன பெசில்ட வரந்து என்பதாக லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வீரகேசரிபத்தினுடைய தலைப்பும் பெசிலை கைது செய்ய பிடியானை என்பதாக இடப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றில் தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக தவறியமைக்காக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கைது செய்ய மாத்தறை பிரதான நீதிவான் சத்துரங்க இரங்க திசாநாய்க்கு நேற்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மாத்தறை எலியகந்த வீதியின் பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பாக போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக அவர் நீதிமன்றில் ஆஜராக தவறியதையடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே விசாரணை நேற்று மாத்திர நீதவான் நீதிமன்றம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பெசில் ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதன்போது அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தமது சேவை பெறுநர் உடல்நல குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். எனினும் பெசில் ராஜபக்ச தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாகாது வழக்கை தவிர்த்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மன்றில் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த மாத்திரை பிரதான நீதவான் சத்துரங்க இரங்க திசாநாயக்கம் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிடிவராந்து உத்தரவை பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார் என்பதும் அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தி. அட்டமஸ்தானாதிபதி பிணையில் விடுதலை என்பது இன்னும் ஒரு செய்தி. 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை பிணையில் விடுவிக்க அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. அதற்கமைய சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்திருக்கிறது. கம்பகா வளையம் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபரான தேரர் நேற்று தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். எனவே இந்த உத்தரவு அதன் போதுதான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் மன்றில் முன்னிலையான தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் இவ்வழக்கு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக கூறி சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கோப்பு முற்றிலும் குறைபாடுடையது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் மிக முக்கியமான சான்றாக கருதப்படும் காணொலி சாட்சியங்கள் அதில்
சேர்க்கப்படவில்லை என்றும், மரபணு அதாவது டிஎன்ஏ பரிசோதனை விசாரணைகள் முழுமை பெற்றதாக காணப்படுவதாகவும் முழுமையற்றதாக காணப்படுவதாகவும் நீதிமன்றில் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மாத்திரமின்றி பாதிக்கப்பட்ட சிறுமியை பணத்துக்கு வாங்கியமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் எதுவும் போலீசாரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் விசாரணைகளில் நிலவும் இத்தகைய பாரிய குறைபாடுகளை கருத்தில் கொண்டும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் ஒப்படைக்குமாறும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரணர் பிணைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்ததாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான இந்த விசாரணையில் போலீசார் சரியான விசாரணை பக்கம் செல்லவில்லை என்பதாகத்தான் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றில் போலீசாருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற விசாரணை தொடர்பான செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. கபிலகே மரணைய விமர்சன சார்த்த கரகண்ணனாம் துரக்கத்தன அகுலா கடனின் அரகண்ண என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். கொடுவ மஹஷாத் போலீசின் நியோகம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. கபிலவின் மரணம் தொடர்பான விசாரணைகளை வெற்றிகரமாக நிறைவு கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய கையடக்க தொலைபேசி லாக்கை உடைத்துக் கொள்ள வேண்டும் விரைவாக என்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. அதேபோல இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாகவும் செய்தி வந்திருக்கிறது. வீட்டின் பிரதான முன்கதவு வழியாக சிலர் வீட்டுக்குள் வந்து சென்றிருக்கிறார்கள். கபில சந்திரசேன மரண விசாரணையில் போலீஸ் அதிகாரிகள் மன்றில் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சாட்சி விசாரணை நேற்று தினமும் 4வது நாளாக கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது மரண விசாரணைக்காக சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டதோடு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேலதிக விசாரணை அறிக்கையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த போலீஸ் அதிகாரி உயிரிழந்த கபில சந்திரசேனவின் வீட்டுக்கு பணிப்பெண் வீட்டை சுத்தம் செய்யும் போது அவரது அறைக்கு முன்னால் இருந்த வரண்டாவிலிருந்து கபிலவுக்கு சொந்தமான 2 பணப்பைகளை கண்டெடுத்ததாக குறிப்பிட்டார். அந்த பணப்பைக்குள் அமெரிக்க விசா அட்டை மற்றும் DFCC தனியார் வங்கியின் அட்டை என்பன காணப்பட்டதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட நீதவான் ஏற்கனவே வழங்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் CCTV காட்சிகளின்படி வெளியாட்கள் எவரும் வீட்டுக்குள் நுழையவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் சாட்சி அளித்த ஒருவர் புதிதாக அந்த வீட்டுக்கு நபரொருவர் வந்து பேசியதாக கூறிய நிலையில் முரண்பாடு குறித்து போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார் நீதிபதி. இதற்கு பதிலளித்த போலீஸ் அதிகாரி மரணம் நிகழ்ந்த வீட்டின் வாகன நிறுத்துமிடம் வழியாக வெளியாட்கள் எவரும் உள்ளே நுழையவில்லை என்பது CCTV மூலம் உறுதியாகியிருக்கின்ற போதிலும் வீட்டின் பிரதான முன்கதவு வழியாக சிலர் வீட்டுக்குள் வந்து சென்றுள்ளமை சாட்சி விசாரணைகளில் தெரியவந்திருப்பதால் அதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். எனவே தொடர்ந்து மரணமடைந்தவரின் தொலைபேசி திறக்கப்பட்டதா என நீதவான் வினவிய போதும் அது தொடர்பான அறிவுறுத்தல்களை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தொலைபேசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். நேற்றைய தினம் கபில சந்திரசேனவை பிணை எடுப்பதற்காக நீதிமன்றத்துக்கு சென்ற ருவன் குமார பெர்னாண்டோ, கிருஷ்ணசாமி சாந்தகுமார், சமில் அமரதாச மற்றும் பெருமாள் கணேஷ் ஆகிய 4 பேரிடமும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கின் 14வது சாட்சியான ருவன் குமார பெர்னாண்டோ மே 5வது தேதி கபிலவுக்கு பிணையாளராக முன்னிலையாக நீதிமன்றத்துக்கு சென்றதாகவும் எனினும் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் இல்லாததால் பிணையாளராக ஏற்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அத்தோடு 15வது சாட்சியான கிருஷ்ணசாமி தெரிவிக்கையில் அரவிந்த் தனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து கபிலவுக்கு பிணை வழங்குவதற்காக கிராம உத்தியோகத்தர் சான்றிதழோடு மறுநாள் காலையில் வருமாறு அவர் தன்னிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கமைய மே 6வது தேதி காலையில்தான் அரவிந்தவின் வீட்டுக்கு சென்றதாக குறிப்பிட்டார். அங்கு ஏற்கனவே மற்றொரு நபர் வருகின்றிருந்தார். அதன் பின்னர் தானும் அங்கிருந்து ஏனையோரும் கணேஷ் என்பவரோடு இணைந்து அரவிந்தவின் கார் ஒன்றில் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு சென்றதோடு அங்கு கபிலவின் பிணைக்காக கையொப்பமிட்டதன் பின்னர் கணேஷிடம் விடைபெற்றுக் கொண்டு நீதிமன்றிலிருந்து வெளியேறியதாக தெரிவித்தார். 16வது சாட்சி ரொஹான் சமில் அமரதாச மே 5வது தேதி மாலை அரவிந்த் தொலைபேசி மூலம் அழைத்து உதவி தேவைப்படுவதாக கூறினார். கபிலவுக்கு பிணை வழங்குவதற்காக ஒரு நபர் தேவைப்படுவதாகவும் அதற்காக கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து தான் தனது கிராம உத்தியோகத்தர் சான்றிதழை பெற்றுக்கொண்டு அன்று மாலையை அரவிந்தவுக்கு மறுபடி அழைப்பு ஒன்று ஏற்படுத்திய போதும் மே 6வது தேதி காலையில் தனது வீட்டுக்கு வருமாறு அரவிந்த் தெரிவித்திருந்தார். இதன்படி மே 6வது தேதி காலையில் தான் அரவிந்தவின் வீட்டுக்கு சென்றபோது அங்கு சாந்த எனப்படும் மற்றைய பிணையாளரும் வீட்டில் இருந்தார்.
பின்னர் தானும் சாந்த மற்றும் கணேஷ் ஆகியோரும் அரவிந்தவின் காரில் நீதிமன்றத்துக்கு சென்று பிணை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக குறிப்பிட்டார். மேலும் மே 7 மாலை சட்டத்தரணியை சந்திப்பதற்கு அரவிந்த் தங்களுக்கு அழைப்பு விடுத்ததாகவும், இதற்கமைய தானும் மற்ற 7 சாட்சியாளர்களும் அரவிந்த், அவரது மனைவி இந்திக்க மற்றும் இன்னொருவரோடும் இணைந்து சட்டத்தரணியின் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அங்கு சட்டத்தரணியின் சந்தித்த பின்னர் மீண்டும் அரவிந்தவின் வீட்டுக்கு வந்து இரவு உணவு உட்கொண்டு விட்டு திரும்பியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது உங்களுக்கு இந்திக்காவை ஆரம்பத்திலிருந்தே தெரியுமா என நீதவான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சாட்சி சமில், இந்திக்க என்பவரை இன்றுதான் முதலாக அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டதோடும், எனவே இந்த சட்டத்தரணியின் வீட்டுக்கு செல்லும் போதும் இந்திக்கவும் தங்களோடு வந்திருந்தார் என்பதையும், தாங்கள் அரவிந்தவின் வீட்டுக்கு சென்றபோது இந்திக்க அங்கு முன்னரே தங்கியிருந்தார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே தொடர்பில் கபில சந்திரசேனவுக்கு போலீஸ் போலி ஆவணங்கள் மூலம் பிணை வைப்பதற்காக பணம் பெற்றார் என்ற சந்தேகத்தில் விளக்கமில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பெருமாள் கணேஷ் 17 சாட்சியாக இங்கு சாட்சியம் அளித்தார். மேலதிக சாட்சி விசாரணையில் இதுவரும் மே 6 ஒத்திவைத்த நீதவான் மரணமடைந்தவரின் தொலைபேசி குறித்த விசாரணைக்கு விரைவுபடுத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நேற்று தினம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவ்வாறு தொடர்ச்சியாக சாட்சியாளர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மே 26 வரை இந்த சாட்சி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: தேவை.
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: சுயாதீன செய்தி பார்வையிடும் அந்த வகையில் மற்றும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக இடம்பெறுகிறது. இன்றைய தினம் லங்காதீப் பதிரிகையில் திட்வா வந்தியன் லக்ஷ்யா கொமிஸ் கத்தை ஆபதா சேவா நிலதாரி அடங்குவட்ட விடத்தாகனாம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. திட்வா நட்ட ஈடுதொகை வழங்குவதில் 1,00,000 ரூபாயை தன்னுடைய தரகு பணமாக பெற்றுக்கொண்ட அனர்த்த நிவாரண சேவை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய லங்காதீப பத்திரிகையில் திட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பின்னொருவருக்கு நட்ட ஈடாக கிடைக்கப்பெற்ற 20,00,000 ரூபாவுக்காக 1,00,000 ரூபாவை தரகு பணமாக பெற்று தரகு பணம் அல்லது லஞ்சமாக கூற வேண்டும், லஞ்சமாக பெற்றுக்கொண்ட அதிகாரி ஒருவர் முனராகலை பகுதியில் அலுவலகத்தில் அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியாக பணியாற்றியவர் நேற்று முன்தினம் அவருடைய வீட்டில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் டிட்வாயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு 20,00,000 ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது. அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்துவிட்டு தனக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை கேட்டு பெற்றுகிறார் இந்த நபர். எனவே லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தோடு இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டு அவர் இப்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய பணி நீக்கம் அவருக்கு வழங்கப்பட்ட இன்னும் ஒரு தண்டனையாக இருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். உங்கள் பகுதிகளிலும் யாராவது கிராம சேவர் அல்லது பிரதேச செயலாளர் அல்லது அனர்த்த நிவாரண சேவை அதிகாரிகள் உங்களுக்கு திட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டதற்காக நிவாரணம் வழங்குகின்ற போது இவ்வாறு தரகு பணமோ அல்லது தனக்கு மேலதிக உதவிகளை கேட்கின்ற போது உரிய அதிகாரிகளுக்கு நீங்கள் இந்த விடயங்களை அறிவிக்கின்ற பட்சத்தில் அது தொடர்பான விசாரணைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். உங்களுக்குரிய அரசாங்கம் வழங்குகின்ற அந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்கோ லஞ்சமாக பெறுவதற்கோ எவருக்கும் உரிமை இல்லை என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்து நுவரெலியாவில் பிரதான தபாலகத்தில் ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினமும் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்த விவகாரங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நுவரெலியாவில் இருக்கின்ற தபாலகத்தில் இவ்வாறு இந்த இடிதாங்கி திருடப்பட்டிருப்பதான செய்தி இருக்கிறது காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நுவரெலியா தபால் நிலையத்தில் இடிதாங்கி திருட்டு போலீசார் விசாரணை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. நுவரெலியா பிரதான நகரின் மத்தியில் அமைந்துள்ள விலைமதிப்பற்ற வளமாக கருதப்படும் நுவரெலியா தபால் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த இடிதாங்கி மற்றும் செப்பிலான இணைப்பு திருடப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளரின் வழிகாட்டுதலின் கீழ் நுவரெலியா போலீஸ் மற்றும் தடயவியல் போலீசார் இணைந்து நேற்று சிறப்பு விசாரணைகளுக்காக நுவரெலியா பிரதான தபால் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நுவரெலியாவில் உள்ள பழமையான இந்த கட்டிடத்தில் மின்னல் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் ஒரு அறிவியல் கருவியாக இது காணப்பட்டது. கட்டிடத்தை விட உயரமாக காணப்பட்ட கடிகார கோபுரத்தில் பொருத்தப்பட்டு மின்னலின் அதிகப்படியான மின்சாரத்தை ஈர்த்து பாதுகாப்பாக பூமிக்குள் செலுத்தும் இக்கருவியே கடந்த 10ஆம் தேதி இவ்வாறு திருடப்பட்டிருக்கிறது. நுவரெலியா நகரில் உள்ள இடிதாங்கி திருடப்பட்டதால் இங்கு நிலவும் மோசமான காலநிலையின் போது இடிமின்னல் காலங்களில் இக்கட்டிடங்கள் மற்றும் நுவரெலியா வாழ் மக்களுக்கு பெரும் ஆபத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இடிதாங்கி கருவிகளில் பயன்படுத்தப்படும் செம்பு போன்ற உலோகங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் இவை சமூக விரோதிகளால் குறிவைக்கப்படுகின்றன எனவும் சுட்டிக்காடுகிறார்கள். எனவே இத்தொடர்பில் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மற்றும் ஒரு பிரதான தலைப்புச் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எஃபிஐ in Sri Lanka to investigate cyber thefts என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். எனவே உங்களுக்கு தெரியும் இந்த மத்திய வங்கியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய 2.5 மில்லியன் டாலர் ஹேக்கர்களால் களவாடப்பட்ட சம்பவம். அதே போல தபால் திணைக்களத்தினுடைய 600,00,000 ரூபாய் டாலருக்கும் அதிகமான தொகை களவாடப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல விடயங்கள் இப்போது இந்த சைபர் கிரைம் சம்பவங்களாக நாட்டில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவதூறமாக விசாரணை செய்வதற்காக அரசாங்கம் வெளிநாட்டு உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என்று அறிவித்த நிலையில் இப்போது அமெரிக்காவினுடைய எஃபிஐ இந்த விசாரணைக்காக நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி சமீரா விடுதலை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. குளோபல் ஸ்மூத் பிளாட்டிலோ என்ற மனிதாபிமான உதவி பயணக்குழுவின் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெஹ்புதீன் இஸ்ரேலிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீரா மெஹ்புதீன் இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து இஸ்தான்புல் நகருக்கு செல்வதற்கான விமானத்தில் பயணத்தை நேற்று முன்தினம் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பெருமாள் சர்வதேச செயற்பாளர்கள் தெற்கு இஸ்ரேலிய நகரமான எய்லாட்டில் அருகில் உள்ள சிவில் விமான நிலையத்தில் மாற்றப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுவதாக இஸ்ரேலிய தளமாக கொண்ட சட்ட ஆலோசனைக் குழுவான அட்டாலா தெரிவித்திருக்கிறது. முன்னதாக காசா நோக்கி பயணமான குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா எனும் சர்வதேச மனிதாபிமான கப்பலின் பேரணியில் பங்கேற்ற செயற்பாளர்கள் இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு மனிதாபிமான மன்றம் ஒன்று நடத்தப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் தீவிர கரிசனை வெளியேற்றிருந்தது. எனவே இந்த அடிப்படையில் தான் இப்போது அவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாகின்றதும் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வை சந்திக்கலாம்.
1: வீடான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 அலைவரிசையினூடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி சப்புமுல்கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. குட் மார்னிங் என்று சொல்லி நீசா மாவனிலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி செல்வம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. கருங்காலி சேலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி பாஸ்கரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. வணக்கம் இனிய காலை நிற வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையில் இருந்து அருண்மொழி, அனைவருக்கும் காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நிற வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.

நேற்றையினால் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபையின் அந்த கோடிவதிக்கான விசேட முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றையினால் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை அந்த கோடிவதியான வெற்றி இலக்கங்கள் 18, 19, 46, 54. ஆங்கில எழுத்து பி, மீண்டும் ஆங்கில எழுத்து பி. நேற்றைய சூப்பர் பரிசு ₹515 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹73,79,960. அடுத்த சூப்பர் பரிசு பொதி ₹519 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான மஞ்சள் நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை ராசி அதிர்ஷ்டம். வெற்றி இலக்கங்கள் 14, 48, 55, 62. ராசி சிம்மம், மீண்டும் ராசி சிம்மம். 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ₹40 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,60,5,550. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ₹43 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இள நீல நிற ராசி அதிர்ஷ்டம் வச்சிடப்பட்ட லோத்தர்கள் இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை சூப்பர் பவுலுக்கான வெற்றி இலக்கங்கள் 22, 48, 73, 80. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 22, 48, 73, 80. ஆங்கில எழுத்து எம், மீண்டும் ஆங்கில எழுத்து எம். சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ₹25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5, 2, 0, 7, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 2, 0, 7, 6. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ₹1,172 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹58,98,640. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ₹1,175 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கழநில நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 19, 38, 41, 61. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 19, 38, 41, 61. ஆங்கில எழுத்து டி, மீண்டும் ஆங்கில எழுத்து டி. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ₹50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 2, 6, 6, 4, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 6, 6, 4, 6. நேற்றைய சூப்பர் பரிசு ₹513 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹65,48,560. அடுத்த சூப்பர் பரிசு பொதி ₹514 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை கப்பல் கோவிட்கான வெற்றி இலக்கங்கள் 20, 54, 64, 68. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 20, 54, 64, 68. ஆங்கில எழுத்து ஏ, மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 29, மீண்டும் சூப்பர் இலக்கம் 29. கப்பலுக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ₹2,734 லட்சம் வெல்லப்படவில்லை. மீண்டும் கப்பலுக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ₹2,734 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்பலுக்கு 2 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்பலுக்கு 3 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ₹20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ₹2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,36,73,160. அடுத்த கப்பலுக்கு சூப்பர் கோடிபதி பரிசு பொது ₹2,742 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான சிவப்பு நிற கப்பலுக்கு அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை சுப்பிரிந்தன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 0, 0, 4, 6, 6, 4. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை சுப்பிரிந்தன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 0, 0, 4, 6, 6, 4. ஆங்கில எழுத்து வி, மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய சூப்பர் பரிசு ₹191 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹34,79,820. அடுத்த சூப்பர் பரிசு பொது ₹192 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான நீல நிற சுப்பிரிந்தன சம்பத்து லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தசபை ஜெய சம்பத்தவிற்கான வெற்றி இலக்கங்கள் 4, 6, 6, 4. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 6, 6, 4. ஆங்கில எழுத்து வி, மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெருமதி ₹53,77,480. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான ஜெயசம்பத்த கபில நிராச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் 30, 34, 41. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 30, 34, 41. ₹2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை
வழங்கப்பட்ட மொத்த பரிசுத்தொகை ரூபாய் 35,95,440 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலிப்பிற்கான செம்மஞ்சள் நிற சசரி அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தசபின் உத்தியோகபூர்வ முடிவுகள் நேயர்கள் இதுவரையில் கேட்டது. தொடர்ச்சியாக நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள் நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய சுபதவசகனுடைய வெற்றி இலக்கின மேஷம், வெற்றி இலக்கங்கள் 17, 37, 60. மீண்டும் வெற்றி இலக்கின மேஷம், வெற்றி இலக்கங்கள் 17, 37, 60. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய ஜாய்விட்கான ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 6, 5, 0, 3. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் ஜாய்விட்கான ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 6, 5, 0, 3. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் அது சம்பத்தவிற்கான வெற்றி இலக்கங்கள் 5, 5, 4, 5, 5, 1, 5. மணிக்கோம் 1, 4, 5, 5. ஆங்கில எழுத்து ஏ, நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் ராசி சுபபலன், வெற்றி இலக்கினம் சிம்மம், வெற்றி இலக்கங்கள் 6, 7, 40, 41. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய சுபதவசக்கின் ஆங்கில எழுத்து செட், வெற்றி இலக்கங்கள் 12, 19, 46, 82. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் மெகாபவருக்கான ஆங்கில எழுத்து செட், சூப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்கள் 16, 21, 53, 74. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் கொவைசத்தவிற்கான ஆங்கில எழுது ஜி, வெற்றி இலக்கங்கள் 10, 38, 57, 79. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தவிற்கான ஆங்கில எழுது ஏ, வெற்றி இலக்கங்கள் 2, 4, 1, 4, 5, 5. நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் சிவா மற்றும் டிலுக்சன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்தி. நன்றி வசந்தம் சொந்தங்களே.

0: மீண்டும் ஒருமுறை நேர்களுக்கு இனிமையான உற்சாகமான காலை பொழுது. வணக்கம் வணக்கம் டிலக்ஷன்,
1: வணக்கம் சிவா மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். ரைடோக்கு நானும் சிவா கூட முதல் ஷோன்னு சொல்லி நினைக்கிறேன்.
0: ஆமா, இன்றைய தினம் தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷோ செய்யறோம். அதுவும் காலம் காலம் காத்தாலே ரெண்டு பேரும் ரொம்ப உற்சாகமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஆமா, காலையில தூக்கத்தோட சரி ஓகே, ஆரம்ப பாடல சும்மா சும்மா அப்படின்ற வாய்க்கு முழுக்க சும்மா சும்மா போகுது போல.
0: அப்படியா, வீக்கெண்ட்னாலே அப்படி சும்மா போறதுதான்,
1: சும்மா போறது.
0: ஆனா இன்றைய தினம் ஒரு தலைப்போட வந்திருக்கிறோம், அந்த தலைப்பு சும்மா போகாது. நிறைய பேருடைய இமோஷன்ஸை வந்து கிண்டி விடக்கூடிய மாதிரி ஒரு தலைப்போட தான் இன்றைய தினம் வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து அவர்களுடைய கருத்தை வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுடைய அந்த உள் குமுறல்கள் இருக்கும், ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க தானே, அதை வந்து இங்க வந்து கொட்டி தீர்க்கக்கூடிய மாதிரி தான் இங்க இன்றைய தினம் வந்திருக்கு. அதுவும் இன்றைய காலகட்டங்கள்ல வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு கருத்து அப்படின்னு தான் சொல்லுங்க.
1: வாழ்க்கைக்கு தேவையான தலைப்பு. சரி ஓகே, என்ன தலைப்பு?
0: தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அன்புக்குரிய ஒருவர் மீது உடைந்த நம்பிக்கை மீண்டும் வருமா வராதா?
1: வாய்ப்பில்லாம்
0: சேர்த்து ஆக மொத்தம் யார் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா நான் காத்துட்டு இருக்கேன். எங்களோட கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்களுடைய கருத்தை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறோம். எங்களை பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க. சைஃபர் 1112 0001 அப்படி இல்லாட்டி

0: பெரிய திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எழுந்திருக்கீங்க. நேரம் 8:16.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
4: இது நம்ம
5: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய

0: சூப்பரான ஒரு பாடலோடு மறுபடியும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க. நேரம் எட்டு இருபத்தாறு ஆகி கொண்டிருக்கிறது. ஐடோக்கி ஒளித்தோ இந்த பாடல் அது விஜய் ஆண்டனியோட இசையில் வேடிக்கான திரைப்படத்துல இருந்து இனிமையான பாடல். இந்த மாதிரி பாடல் எல்லாம் கேட்கும்போது அப்படியே காலையில அப்படியே உத்வேக முடியும், அவளுக்கு வந்து அப்படியே வரும்.
1: ஆமா, என்னதான் அந்த காலமா எழும்பி, அதுவும் அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து காலங்காத்தால எழும்புறதுக்கு அந்த கொடுமை இருக்குதான், யாருக்குமே வரக்கூடாது, முக்கியமா உங்களுக்கு வரவே கூடாது. இந்த தடவை என்னால உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கவலையா இருந்தாலும் கூட பரவாயில்ல பரவாயில்ல வாய்க்கடா.
0: சரி, ஓகே. இன்றும் கூட ஒரு அருமையான தலைப்பு, அருமையான தலைப்பு என்பதை தாண்டி எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு இல்லையா சிவா?
1: நிச்சயமாக. அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது நத்தையாவது பேசிடுவாங்க, அதாவது வந்து அறியாம பேசிடுவாங்க, தெரியாம பேசிடுவாங்க, இல்லை அப்படி இல்லாடி அந்த பேசக்கூடாது அப்படின்னு அந்த அதான் அறியாம பேசிடுவாங்க,
0: எங்களுக்கு
1: தெரிஞ்சே பேசிடுவாங்க,
0: எங்களுக்கு வாய் தானே பிரச்சனை.
1: அதான் பிரச்சனை, நாங்க வந்து வாழ்றதும் வாயால் சாகுறதும் வாயால் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எஸ் ரெண்டும் எங்களுக்கு இருக்குமா வருமா வராதா.
0: ஐரோக்கிய தொடர்ச்சியாக நீங்கள் பேசலாம். மலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0312 எளியில் 5003 அல்லது
1: 0312 2875 1111 கால் பண்ணிங்கன்னா பேச முடியும். ராய்ச்சி இப்போ யாரோட நாங்கள் பேச போகின்றோம்? வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரு?
2: ஹரல்
1: சந்திரா. எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். அதாவது எப்ப வந்து வேற பேசினாலும் கணீர் என்று ஒழிக்கக்கூடிய ஒரு குரல் தான் வருவாரு.
0: கணீர்,
1: எஸ் கணீர். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. என்னது?
0: தலைப்புக்கு ஏற்ற உங்களுடைய கருத்து என்ன?
1: சிக்கல் தான். அப்ப நீங்க வைஃபுக்கு பக்கத்துல இருக்கீங்க போல.
0: என்ன செய்ய பேசித்தாகணும் அப்படின்றதுக்காக பேசுறது.
2: எனவே பேசுவதை நாங்கள் அடக்கி நல்ல அழகான முறையில மனதை புண்படுத்தாதவாறு பேச வேண்டும். அப்படி நாங்கள் புண்படுத்தக்கூடியவாறு மனதை வேதனைப்படுத்தக்கூடியவாறு பேசுகின்ற பொழுது அது எங்களால் தாங்க முடியாது. அது நினைவு விட்டாக நாங்கள் விஷயமாக இருக்கும். நாங்கள் பேச்சு வழக்கில் அடிக்கடி சொல்லுவோம், இன்னைக்கு ஏதாவது ரெண்டரை அடி அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்து இருப்பேன், நான் இப்படி பேசி போட்டாரே என்றெல்லாம் நாங்கள் கதைக்கின்றோம். ஆகவே பேச்சு என்பது மிக ஒருவரை கலைப்பது மிக முக்கியமான அப்படிப்பட்டவர்கள் உறவுகள் துண்டிக்கப்படுவது உண்டு. ஆனால் சில வேளையில் அதை நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஒரு புரிந்துணர்வோடு இப்படி நாங்கள் நடந்து விட்டால் எங்களுடைய உறவுக்குள் அந்த பகையாக அது இருக்கக்கூடாது, நாங்கள் மீண்டும் நட்பாக பழக வேண்டும், நான் பேசியதை நீ மன்னித்துக் கொள் என்று அப்படி போன்ற வார்த்தைகளை சொல்லி மீண்டும் உறவாவது உண்டு. அதே நேரம் அந்த ஒரு வார்த்தைக்காக அடியோடு காலம் முழுவதும் பேசாமல் உறவில்லாமல் இருப்பதும் உண்டு. இப்படி ரெண்டு நகங்களும் இருக்கின்றன என்பதை என்னுடைய
0: சூப்பர் ரைட், ஓகே. வச்சு வள்ளுவர் கருத்துல ஆரம்பிச்சு கடைசியில் முடிச்சுட்டாங்க.
1: நன்றி நன்றி. அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய அந்த சீவ சிந்தாமணி திருக்குறள் அதுல எல்லாத்துலயும் எடுத்துட்டு வந்து பேசியிருந்தாரு. ரொம்ப நன்றி. எஸ் இலக்கியம் இலக்கணம் அது நமக்கு தெரியவனே முதல்ல. நீங்களும் உங்க கருத்துக்களை தொடர்ந்து 10 மணி வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. நேரம் 8:31 நல்ல ஒரு பாடல் வருது, கேட்போம்.
3: கேட்கலாமே.

0: இந்த மாதிரி எதிர்நீச்சல் எல்லாம் அடிச்சிருக்கீங்களா?
1: ஆமாமா,
0: அதிகமா
1: அதிகமா வாழ்க்கையே எதிர்நீச்சல் தான் நீங்க. ரைட், ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க.
0: நேரம் காலை 8:36.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
4: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட். இது நம்ம
5: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடல்.

0: சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க. நேரம் 8:42.
1: நிகழ்ச்சிகளில் முதல் தரமான வசந்தம் வசந்தம் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: எனக்கு
3: வணக்கம்.
2: யாரு?
4: எப்படி சுகமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யாரு பேசுறீங்கம்மா?
4: ரெண்டு பேரும் பேசக்குள்ளேயே விளங்குது, நல்லா சூப்பரா இருக்கீங்க.
2: அப்புறம் ஏன் கேட்டீங்க?
4: ரொம்ப
2: நாள் காலேஜ் கூட பேசுற போல
3: பேசுவாரு.
2: அன்புக்குரிய ஒருவர், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கணும், பிள்ளையா இருக்கட்டும், அவர் வந்து உங்களோட முதுகு பின்னாலே ஏதாவது ஒண்ணு பேசிட்டாருன்னு வைங்களேன். சரி, உங்களுக்கு தெரியாம பேச உங்களுக்கு அது தெரிய வந்துட்டு, அப்படி இல்லாடி அவரே வந்து சொல்லிட்டாரு, இப்படி ஒன்னு வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்துல வந்து உங்களுடைய நம்பிக்கை உடைந்து விட்டது, அவர் மீது வைத்த நம்பிக்கை உடைந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர் வந்து நான் செஞ்சது பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி திரும்பி வரும்போது அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா, அப்படி இல்லாட்டி வராதா? அதுதான் கேள்வி.
4: ஆனா
2: உங்களை பத்தி தானே பேசிருக்காங்க. ராவணன் மகள் போல இருக்கேன், முகத்துக்கு முன்னு பேசினாதான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம், அப்படி இல்லாட்டி நாங்க விட்டுருவோம். அப்படியா?
4: நீங்க
2: சொல்றது வந்து உங்களோட அன்புக்குரிய சொந்தங்களை வந்து நீங்க உடைய விட மாட்டீங்க, பிரிய விட மாட்டீங்க,
4: அப்படித்தானே?
2: யாரா இருந்தாலும் கடைசியில சென்டிமெண்ட்ல ஆக்கிட்டீங்க. ரைட், ஓகே, நன்றி.
5: வணக்கம்.
2: ஓ, சொல்லுங்க.
4: அன்புக்கும்
3: அன்பான ஒருத்தர் விஷயம் சொல்றோம் அந்த அவருக்கு மேல நாங்க வச்ச நம்பிக்கை வந்து ஒடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொன்னா மீண்டும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா இல்லையான்றதுதான் க்வெஸ்சன்.
4: நம்பிக்கை இருக்கும் முடியும் இருக்கும் பாசத்தை நாங்க அவங்களை கொடுக்குற மரியாதையா அவங்களுக்கும் பாசத்தை இருக்கிறாங்க சார். அதை அவங்க தெரிஞ்சுக்கொள்ளாம சார் நாங்க அவங்க மேல உள்ள மரியாதை கொடுக்கும் உள்ள பாசமா இருக்கிறோம். அதுக்காக அந்த நட்பு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் கொஞ்சம் புரியணும் சார் அது.
2: ஆமா ஆமா ஆமா கட்டாயம். ஓகே ரொம்ப நன்றி.
4: நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி. ரைட் தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து கால் பண்ணி சொல்லுங்க, அப்படி நாளைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.
3: கல்யாண நிகழ்ச்சியோட இனத்துக்குள்ள நாங்களும் காத்துக்கொண்டு இருக்கின்றோம்.
2: ஓகே ரைட் ஒன்று போவோமா.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன plan? எனக்கு என்ன? Foreign போறதுதான் plan. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல higher studies படிச்சு இங்கேயே settle ஆயிரலாம்.
4: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு plans இருக்கு. A level முடிச்சாச்சு, foreign போகணும், study abroad, இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு settle ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அதனக்கல ஓயாவை சூழவுள்ள பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த சிறிய அளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பதிவான அதிகளவான மழை வீழ்ச்சி கழனிக்கங்கை ஆற்றுப்படுகையிலேயே பதிவாகியுள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கழனிக்கங்கை, கழுக்கங்கை மற்றும் அத்தனக்கல் ஓயா ஆற்றுப்படுகையை சூழவுள்ள இடங்களில் 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆறுகளின் உயர்வடைந்த நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதுடன் அதில் பெரிய அளவிலான அதிகரிப்பு எதுவும் ஏற்படவில்லை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அதிகளவான மழை வீழ்ச்சி ஏற்படும் பட்சத்தில் கழனிக்கங்கை, கழுக்கங்கை மற்றும் அத்தனக்கல் ஓயாவை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை ராணுவ தாக்குதல்களை முன்னெடுப்பது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய தாக்குதல் திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நடத்துவது குறித்து இறுதி முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை எனவும் அமெரிக்க ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-012.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சனை.

0: பிடித்தனா.
1: வரித்தனமாக இந்த மனுச்சாலத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இரண்டாவது மனுச்சாலத்துக்கு ஓடி வந்தாச்சு நேரம் 9:10.
2: ஐ டோன்ட் கே வெல்கம் பேக் மை ஷோ. சாரி, அவர் எப்பவுமே மை ஷோ அப்படின்னு
1: சொல்லி
2: அருமையான தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியுடைய இரண்டாவது மனுச்சாலத்தில் நாங்களும் கால் எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தலைப்பு என்பதை தாண்டி சிவா, எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு.
1: ஆமா, தேவையான ஒரு தலைப்பு. நிறைய பேர் வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
2: கட்டாயமாக என்ன தலைப்பு?
1: அன்புக்குரிய ஒருவரின் மீது உடைந்த நம்பிக்கை மீண்டும் வருமா வராதா அப்படின்றத பத்தி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர், வராது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். ஏதோ எங்களை பார்க்க கோபிநாத் மாதிரியும் எங்களை பார்க்க நீங்க மைக் அங்க கொடுங்க இங்க கொடுங்க அப்படி பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதான். என்ன செய்யறது, இப்ப நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன நடுவில் கொஞ்சம் அந்த பாட்டு போடுற கேப் தான் கொஞ்சம் கூட இருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டும், அதுதான் தேவை.
2: வணக்கம்.
1: சாந்தி கோவிந்தராஜன், எப்படி இருக்கீங்க?
3: ஏற்பட்டு அவர் ஒரு கடுமையாக பேசினால் யாரோ ஒருவர் கல்லால் அடித்தால் பொறுத்திருப்பேனே சொல்லால் அடித்தாலே என்பது போல் புதிய அன்பன்று, இந்த அன்பன்று சொன்னால் அது ஒரு புது துணி போன்றது. வேற ஏதாவது சொல்லும் போது ஒரு கிழிந்து விடும், அந்த கிழிந்ததை மறுபடியும் தைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். அதுக்காக நாம மன்னிப்பு கொடுக்க வேண்டும். மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ள மாணிக்க கோவில் என்று. ஆனால் என்றாலும் அவரு அந்த வார்த்தைகள் கடுமையான சொன்ன சொல்லு மனதுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா மறுபடியும் மன்னித்த பிறகு மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் அந்த புனித நட்புக்குள்ளே மறுபடியும் விடுதலை கொண்டு வராம கொண்டு வருபவரா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து மன்னித்து எடுக்க வேண்டும். கொண்டு வராதவரிடம் அந்த உறவை கட் பண்ணி விட்டால் மறுபடியும் நமக்கு ஒரு மனதிலே ஒரு மனஸ்தாபம் ஏற்படாது. அந்த நடக்கும் சம்பவத்தை பொறுத்து, நடைமுறையில பொறுத்து, அடுத்தவரை பொறுத்து தான் இந்த செயற்பாடு, உங்களும் தலைப்பின் செயற்பாடு அமையும் என்பது எனது கருத்து.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. மறுபடியும் அவர் அப்படி ஒண்ணு செய்வாரா அப்படின்றத அறிந்து அவரை மன்னிக்கணும். ஆல்ரெடி தெரியாம தான் இருந்துச்சு, செஞ்சிட்டாரு, திருப்பி அதை எப்படி
2: செய்வாரா அப்படின்னு சொல்லி அது ஒரு க்வெஸ்சன் தான். ஆனா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம்.
1: ஆமா, கொடுத்து பாக்கலாம். எங்களுடைய அன்புக்குரியவர்கள் அப்படின்னும் போது நாங்க ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம் தானே.
2: ஆமா,
1: அந்த நம்பிக்கை மேல நாங்க திருப்பி நம்பிக்கை வைப்போம்.
2: உடைச்சிருப்பாங்க மீண்டும், சரி ஓகே என்ன செய்ய பொழைச்சுப்போங்க அப்படின்னு வாக்க நம்பிக்கை வைக்கிறது.
1: எஸ், அதாவது கேம் விளையாடும் போது ஒரு லைஃப் இறந்துடும் அப்படின்னு சொன்னா ஒரு லைஃப் கொடுப்பாங்க தானே. அப்படி
2: அப்படி, சரி ஓகே. அழைப்பினுடாக நம்ம ரயில் சொந்த மண்பல. வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்
4: வணக்கம்.
2: பது நிஷா, எப்படி இருக்கீங்க? பது நிஷா
4: சுவாரஸ்யமாகவும் உருசுறுப்பாகவும் ஒரு பக்கபரமாக ஒரு நல்ல அறிவிப்பாளரை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அதற்கு உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதே போன்று சிறப்புக்கு அமைய வார வாரம் அருமையான தலைப்புகள் மூலம் எங்களையும் பேச வைத்து, நீங்களும் பேசி எங்களுக்கு தெரியாதவற்றை நீங்களும் நேரலுக்கு தெரியாதவற்றை நாங்களும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அனுப்பி கொடுப்பதற்கு உங்களுக்கும் நன்றி. உங்கள் தலைப்புக்கு அமைய சொல்லாயுதம் போல் பொல்லாயுதம் ஏதும் இல்லை இவ்வுலகில். இந்த சொல்லம் சொல்லுவமைக்கு அமைய இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை சரளமாக பேசிவிட்டு செக்ஷுவலாக மன்னிப்பு கேட்பது எங்கள் சமூகத்தில் பழக்கமாகிவிட்டது. சொறி என்று சொல்றது ஏதோ ஒரு வார்த்தையில் தடக்கிவிடப்பட்ட ஒரு பொருளாகவே நாம் பார்க்கிறோம். அதில் உள்ளார்ந்தமாக உள்ள விடயத்தை யாருமே மனதில் பதியவிப்பதில்லை. இந்த வார்த்தையால் ஒரு மனதில் மனம் எந்த அளவுக்கு காயப்படுகிறது, எந்த அளவுக்கு அந்த மனிதன் பாதிக்கப்படுகிறான், இந்த பாதிப்பு மூலமாக ஒரு குடும்பமோ ஒரு சமூகமோ எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அநாமிதமாக பாதிக்கப்படுகிறான் வாழ்வதை மறந்து இந்த காலகட்டத்தில் பேசுவதெல்லாம் பேசிவிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதோ அறியாத விதமாக பேசிவிட்டு நாம் பேசும் போது யோசிக்க வேண்டும் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்குள்ள மகத்துவத்தை. இந்த மன்னிப்பு என்று சொல்வது மகான்களுக்கு மேன்மையான ஒரு வார்த்தையாக தான் நாம் எல்லோரும் பார்க்கிறோம். அந்த வகையில் மன்னிப்பை லேசாக கேட்டுவிட்டு பேசுறதை பேச்சியெல்லாம் பேசிவிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு சின்னொரு வார்த்தைக்குள்ள பேசிய வார்த்தை அம்பட்டையும் மடுவில் போட்டு புதைப்பது போல் அமைத்துக் கொள்வது என்னை பொறுத்தவற்றை சரியில்லை என்று சொல்லுவேன். ஏன் என்று கேட்டால் நாம் பேசும் போது யோசிக்க வேண்டும் இந்த வார்த்தை சரியானதா, இந்த வார்த்தை மூலமாக நாம் பேசிய எல்லா வார்த்தைகளையும் மறந்து விடும் அளவுக்கு அந்த மனிதனை மனோநிலை இருக்கிறதா என்பதை உணர வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூகத்தில் இப்ப நாம் எவ்வளவு விடயங்களை சோசியல் மீடியாவில் பார்க்கிறோம், எவ்வளவு விடயங்களை சமீபத்தில் கூட ஒரு ஜோடியை இந்த பெண் இந்த ஆருடன் தொடர்பில் இருக்கிறார் என்று தவறுதாக மிக மோசமான முறையில் பதிவிட்டிருந்தார்கள். ஆனால் கணவனும் மனைவியும் தான் அது இப்படியான வார்த்தைகளை பதிவிட்டு அதை மன்னிப்பு கேட்பது சரியா? அது சரியில்லை. ஏனென்று கேட்டால் அந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை அளந்து பேசினார்கள், அளவோடு பேசினார்கள், அந்த அளவுக்கு அமைய அவர்கள் நன்றாகவே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றால் அதை நாம் மன்னிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வேணுமென்றே பேசிவிட்டு மன்னிப்பு கேட்கிறார், எப்படி பேசினால் இவர்கள் மன்னிப்பார்கள் ஒரு நம்பிக்கை. இவர்களுக்கான பாடம் தக்க பாடமாக அமைய வேண்டும் என்னவென்றால் அவர்களுக்கான தண்டனையை மௌனத்தின் மூலம் கொடுப்பதுதான் என்னுடைய.
1: சூப்பர் சூப்பர்,
4: நன்றி சார்.
1: அதாவது வன்முறை எல்லாம் வேண்டாம், அஹிம்சை முறையிலும் எங்களுடைய மௌனத்தின் மூலமாகவே நாங்க வந்து அவர்களுடைய தந்தையை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நிச்சயம், அதாவது சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லுவாங்க, மௌனமா இருக்கிறது மூலமாக அது வந்து மௌனம் வந்து நிறையவற்றை எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும், கத்து கொடுக்கும். சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க.
2: அவங்க சொன்ன விஷயத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து எவ்வளவு தான் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த தப்பை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் செய்வாங்களான்னு சொல்லி தெரியாது. ஆனா எங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்க்கு எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி
1: நிறைய கருத்துக்கள் நேர்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது, ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நீங்க கால் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் சொல்லிட்டே இருங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் 10 மணி வரைக்கும். படுத்தாம் சூப்பரான ஒரு பாடல் கேட்போம். சிச்சுவேஷன் சாங்கடா.
2: ஓ,
1: சூப்பர் சூப்பர்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் 9:22.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு நீங்கள் எங்கிருந்தால்

0: சுப்ரான ஒரு பாடலோடு மறுபடியும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி இருந்திருக்கீங்க. நேரம் 9:31 ஆகி கொண்டிருக்கிறது. சுப்ரான ஒரு தலைப்பில் இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப மாவலாக அடுத்த கருத்துக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா.
1: சில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய நாளுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன தலைப்பு?
0: அன்புக்குரிய ஒருவரின் மீது உடைந்த நம்பிக்கை மீண்டும் வருமா வராதா அப்படின்ற தான் இன்றைய தினம் பேசிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அவங்களுடைய சொந்த கருத்துக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடந்த கருத்துக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் எங்களோட பயந்து கொண்டிருக்காங்க. சூப்பர். இன்னும் நிறைய வந்து நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஹாஃப் அன் அவருக்கு நிகழ்ச்சி முடிகிறதுக்கு அதுக்குள்ள எங்களுடைய கன்க்ளூஷனை நாங்க வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிற்பந்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.
1: இப்பவே
0: சொல்லிதான்
1: தற்போது
2: வணக்கம்
0: அருண்மொழியா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். வெண்கல சிரிப்பையா?
1: ஒரு ரூபாய் கூட பெருமதி சொல்லுங்க. சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? பேசலாம்.
0: தளபதி விஜய் மாதிரி வாங்க. பாசத்துக்கு முன்னால மட்டும்தான்டா நான் பண்ணி கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்க முடியும். 10 மணி வரைக்கும் அடுத்ததா வந்து ஒரு நல்ல பாடல், எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல் வருது.
1: அப்படியா?
0: எஸ், நான் வந்து பாம்பா மாற போறேன்.

0: முதல்வன் திரைப்படத்தில் இருந்து இசைப்புகளின் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 9:40.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை இது நம்ம இது நம்ம
4: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: எஸ் இந்த அண்ணாசோட பாட்டு அடுத்து வர்ற பாட்டோட நாங்க அப்படியே கடைசி சாதிட்டு கிளம்புற நேரமும் வந்தாச்சு. அதுக்கு முதல்ல இன்றைய தினம் நாங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது ஒரு மக்களுடைய கருத்தை எதிர்பார்த்து கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அன்புக்குரிய ஒருவர் மீது உடைந்த நம்பிக்கை வந்து மீண்டும் வர்றதுக்கான சாத்திய கூறுகள் நிறைய இருக்கு. இப்ப வந்து நாங்க ஒருத்தர் மீது அன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து லவ் பண்றீங்கன்னு வைங்களேன், சரியா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப நீங்க வந்து எப்படியும் ஆழமா டீப்பா சின்சியரா லவ் பண்ணுவீங்க, சரியா? அவங்க வந்து என்ன செஞ்சாலும் வந்து இப்ப லவ் பண்ற இடத்துல வந்து நாங்க வந்து மான மரியாதை பாக்குறமா இல்லையே, பார்க்க மாட்டோம். அதே மாதிரிதான் ஒருவர் மீது வைக்கக்கூடிய அன்பு, அது வந்து நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அப்படி இல்லாடி அம்மா மேல வைக்கக்கூடிய அன்பு பாசம், அப்பா மேல அப்படி அவங்க எல்லாம் எங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள். நட்பும் வந்து எங்களுடைய ஒரு நெருங்கிய சொந்தமா தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்ப நாங்க வந்து தெரியாம ஒரு இடத்துல வந்து நாங்க ஒரு தவறு செய்யும் போது, அதாவது தெரியாம ஒரு இடத்துல தவறு செய்யும் போது அந்த தவறை வந்து மன்னிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதே நாங்க வந்து வேணுமண்டு அவங்க வந்து பழி வாங்குறதுக்காகவோ அப்படி இல்லாட்டி ஏதாவது செய்யறதுக்காகவோ வேணுமண்டு அந்த என்ன சொல்றது
1: நாங்க விஷயம் செய்வோம்,
0: ஆமா ஒரு விஷயம் செய்யும் போது அந்த தவறை வந்து மன்னிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு,
1: கடினமான விஷயம்.
0: அது வந்து நீங்க வந்து அந்த பழகுன ஆளை பொறுத்து அவங்களை பொறுத்து வந்து உங்களுக்கே புரியும், அவங்க வந்து இதை வந்து வேணும்னு செஞ்சிருப்பாங்களா அப்படி இல்லாட்டி தெரியாம செஞ்சிருப்பாங்களா அப்படின்றது வந்து அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து தெரியும்.
1: அது என்ன
0: பொறுத்த வரைக்கும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்து என்ன ஒரு அன்புக்குரிய ஒரு நண்பர் நண்பரோ நண்பியோ யாராவது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நண்பி அப்படி புத்தி பார்த்தியா நன்பி, சரி நன்பி உங்களோட ஆசைக்கு நன்பி, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இப்படி செய்வாங்களான்னு முதல்ல யோசிப்பேன், சரியா? அதை வந்து அதுக்கு பிறகு கலந்து ஆலோசிக்கணும், இவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த நேரத்தை அந்த சைலன்ஸ் சொல்லியிருந்தாங்களே அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளணும். எடுத்தது கொண்டதுக்கு அப்புறம் நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். நான் எப்படி முடிவுக்கு வருவேன் சொன்னா, இவங்க வந்து இனி இப்படி செய்ய மாட்டாங்க, தெரியாம சொல்லிட்டு இவ்வளவு கேட்கிறாங்க, சோ இனி இவங்க வந்து இப்படி செய்ய மாட்டாங்க, அதால வந்து நாங்க மன்னிப்போம், மறப்போம், பெரிய மனுஷனா ஆகும் அப்படின்னு சொல்லி
1: மீண்டும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன
0: பண்ணுவீங்க? மீண்டும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதோட பிளக் தான், அதான் இருக்கே எவ்வளவு பெரிய ஆப்ஷன்ஸ்.
1: அதுதான் இல்ல, சரி ஓகே. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க வந்து எப்பவுமே சில நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கண்ணாடி போலதான், உடஞ்சா ஒரு சிலர் சொல்லுவாங்க வந்து உடஞ்சா ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து ஓகே நான் வந்து ஏதாவது கம்பௌண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன்.
0: ஆமா, அதாவது உடையிற மெத்தட பொறுத்துதான் இருக்காது, நொறுங்கி சென்னா ஒண்ணு செய்ய முடியாது,
1: ஒண்ணு செய்ய முடியாது,
0: ரெண்டு மூணு தரம் உடைச்சிங்கன்னா ஒண்ணு செய்ய முடியாது, ஒருக்கா உடைச்சிங்க அப்படின்னு சொன்னா சான்ஸ் இருக்கு,
1: வாய்ப்புகள்
0: இருக்கு,
1: தப்பி வந்ததுக்கும்.
0: ஆமா, சோ நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய அன்புக்குரிய சொந்தங்கள் ஏதாவது பிளவிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு சான்ஸ் ஒண்ணு கொடுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. அப்படி இல்ல அவங்க மீண்டும் அதை செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சா கொடுக்காதீங்க,
1: பேசாம நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க விஷயம்.
0: ஆமா, தப்பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சிறக்கும் அப்படின்றதோட இன்றைய இந்த கேள்விக்கான தீர்ப்பாக நாங்க வழங்குறோம் இல்லையா?
1: என்ன செய்யறது?
0: எஸ், வேற வழி இல்ல. ரைட், ஓகே மகளே, இவ்வளவு நேரம் முடிந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தேடி அனைத்து சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோட கலையத்தில் சங்கர் விடைபெறும். நாங்கள்
1: நரஞ்ச முகல் அன்பின் விவேகானந்தர் அஜாலிலுக்ஷன்,
0: நான் என்று முகல் அன்பின் சிவலட்சுமி நோங்கார் மூர்த்தி, வணக்கம் நேர்களை, தொடர்ந்து வசந்த தோல் இருந்துங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்,
1: லவ் யூ கைஸ்.

நன்றி திலுக்ஷன் மற்றும் சிவா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். நேரம் இப்போ சரியா காலை 10:01.

0: கால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் வெள்ள நிலைமை காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு பயணம் செய்யும் விமான பயணிகள் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பல பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்திற்குள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக விமான நிலையத்துக்கு செல்லும் முக்கிய வீதிகள் சில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துகளில் தாமதம் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு விமான பயணிகள் தங்களது விமான புறப்படும் நேரத்திற்கு குறைந்தது 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாக விமான நிலையத்தை சென்றடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகள் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இணையவழித்தலங்களில் சிறுவர்கள் ஆபத்தான உள்ளடங்களை பார்ப்பதை குறைப்பதற்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய விதிகள் கீழ் இணையவழி சேவை வழங்குநர்கள் 16 வயதுக்குட்பட்ட பயனர்கள் கணக்குகளை பதிவு செய்வதையும் பயன்படுத்துவதையும் கட்டுப்படுத்தும் பாதுகாப்பு வழிமுறைகளை உள்ளடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மலேசிய அரசாங்கமும் இந்த ஆண்டுக்குள் பயனர்களின் வயதை சரிபார்க்கும் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

திதிக்கும் கேண்டி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கும் வந்திருக்கும் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10:08 ஆயிருச்சு. ஸோ இப்போ இருந்து நீங்க என்ன பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய கேட்கணும் அப்படின்னு சொன்னா டக்குனு ரேடியோ எல்லாத்தையும் சொல்லி டியூன் பண்ணி வச்சுக்கோங்க வசந்தம் எஃப்எம்க்கு, சரியா? இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படிங்கும்போது இது நம்ம ஹிட்ஸ் அப்படிங்கிறனால இலங்கையில் இருக்க பாடல்கள் மட்டும் தான் தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்களோட பாடல்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு மணித்தேலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வர வர வாரங்களில் சேர்த்துக்கிறதுக்கும் இல்லை இப்போ என்ன பாட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் தெரியப்படுத்துறதுக்கும் வாய்ப்பாக அமையும், சரியா? ஸோ டக்குன்னு போங்க வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திதிக்கும் கேண்டி அப்படிங்கிறது வந்து யுவன் ரெக்கார்ட்ஸில் வெளிவந்த ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், சரியா? அதனால தான் அந்த பாடல் தந்திருந்தோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வரப்போகிறது. இந்த பாடலை தொடர்ந்து ஏகப்பட்ட பாடல்கள் உங்களுக்காக அடுக்கி வச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான அப்டேட்ஸ் கூட காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து கேட்டுட்ருங்க நம்ம ஹேட்ஸ்.

0: வைப் போட்டு மயில் மயில் மயில், ஆஹா என்ன ஒரு வைப் இல்லையா. சூப்பரான வைப்ல ஒரு பாடல் கேட்டு வந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பிரணவன் வந்திருக்காரு நம்ம கூட பேசுறதுக்காக. சோ அவரை இணைத்துக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: மாதிரியான ஐடியாஸ் வச்சிருக்கீங்க?
1: நார்மலா நான் ஹிப்ஹாப் சார்ந்த மியூசிக் தான் பண்றேன் நான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு சாங் உண்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சாங்
0: செஞ்சேனான்.
1: நெக்ஸ்ட் சாங் வந்து ஒரு நம்மட சமூகம் சார்ந்த ஒரு பாடல் உண்டு.
0: சரி, உங்களோட மக்க சிங்கிலே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கோம். எனக்கு இந்த பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த பாடல் வந்து ஒரு திடீர்ந்து நாங்க வீட்டுல ரூம்ல இருக்கேக்க ஒரு ஒரு டியூன் ஒண்ட கேட்டு இன்ஸ்பயர் ஆன ஒரு அந்த மக்க சிங்கிலேன்ற வேர்டுல இருந்து ஸ்டார்ட் ஆன சாங் தான்.
0: எனக்கு அந்த வேர்டை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த வேர்டு என்னது, எங்க கேட்டீங்க, அதுக்கான மீனிங் என்னது?
1: அந்த வேர்ட் வந்து நான் எங்கேயுமே கேட்கல, அதுதான் மெயின் விஷயம். இது வந்து ஒரு ஜிப்ரிஷ் வார்த்தை. பல பேர் வந்து மக்க சிங்கல் என்ன சிங்களம் மக்க அந்த மாதிரியும்
0: மக்காஸ் வந்து சிங்களா இருக்கணாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மீன் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்படி இல்லையா அது?
1: இல்ல இல்ல, மக்க சிங்கலன்றது ஒரு ஜிப்ரிஷ்
0: ஜிப்ரிஷ் வார்த்தை.
1: ஆனா நாங்க அதை இப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், மக்கண்டா ஒரு
0: மக்கான் எடுக்கலாம்,
1: ஒருத்தனை சொல்ற மாதிரி சிங்கல நான் படிக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
0: தெரியுதோ
1: மேபி இருக்கலாம். பட் இதுல வந்து மெயினா வந்து நான் பழைய தமிழ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிருக்கேன், அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணா ஒரு ரேப் எப்படி இருக்கும்ன்றதான் இந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர். எனக்கு சொல்லுங்க, இதுல ப்ரொடக்ஷன்ல வர்க் பண்ணவங்க யார் யாரு?
1: இந்த பாட்டு வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து ஞானம் ப்ரொடக்ஷன் செஞ்சிருந்தாங்க. ஞான ப்ரொடக்ஷன் தான் இந்த பாட்டோட எல்லா வொர்க்குக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க.
0: ஓகே, விஷுவல் அண்ட் ஆடியோ.
1: இந்த பாட்டோட மியூசிக் டியூன்ஸ் எல்லாமே வந்து நாங்க ஒரு ஃபாரின்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆளுட பீட் செஞ்சிருந்தார். அண்ட் நாங்க கொஞ்சம் அடிஷனல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்.
0: ஓ, பீட் பர்சேஸ் பண்ணி அடிஷனல் ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க அப்படியா?
1: ஆமா, பர்சேஸ் பண்ணி சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: யா,
0: எனக்கு
1: அது சொல்லுங்க.
0: எனக்கு வந்து அந்த பாட்டுல ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களால இப்போ சிங் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பா. ஏன் திருப்பிட்டு பொண்ணு பேரு அனகா, கண்ணுக்குள்ள வச்சு இருக்க பத்து பச்சை மிளகா, பின்னாடி நான் அலைஞ்சேன்னு இங்க பல பேரு வாஷி எல்டர் தன் மீ, இருந்தாலும் இருப்பா ரொம்ப அழகா. நான் போன அவ வீட்டுக்கு கைங்க ஃபுல்லா பெடிகிரி, தேவையில்லை டிகிரி, மைண்ட் ஃபுல்லா மெமரி, நோஹர் கதவு ஸ்மெல் லைக் அ ஃபோக்ரே, இதுக்கெல்லாம் காரணம் மை ப்ரோ சைட் வாட், அவ உன்னை தாண்ட பாக்குறே. இந்த பாட்டுல இந்த இதுல வந்து சின்ன சின்ன லைன்ஸுக்கும் ஒரு டெபினிஷன் இருக்கு. இந்த கைட் விட்டு பண்ண மணி ஃபர்ஸ்ட்,
0: ஓகே,
1: கனகா சொன்ன யூ நீட் அ சப்ஸ்கிரிப்ஷன் டு மேக் மீ ஹேண்டில் திஸ், அதெல்லாமே கைட் விட்டு பண்ண மணி ஃபர்ஸ்ட்னா நீங்க பாபா படத்துல ரஜினி வந்து பட்டம் விட்டு அந்த
0: கைட் விட்டு மேனிஃபெஸ்ட் பண்றத பத்தி பேசிருக்கீங்க அப்படியா? ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, அப்புறம்
1: தென் அதுக்கு பிறகு ஷீ சைட் அவங்க ஷீ நீட் அ சப்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ட்ரெண்டா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, சோ அந்த விஷயத்தை ஆட் பண்ணிருப்பேன்.
0: ஓகே ஓகே ஓகே. எந்த லைக் அந்த கைங்க அப்படினு சொல்லி வரவும் தான் நான் யோசிச்சப்போ மலேசியன் சாங்ஸ்ல வந்து அந்த நம்ம பசங்க கூட்டாளிங்க நண்பர்கள் அப்படிங்கும்போது அந்த கைங்க அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ தட்ஸ் வை
1: இல்லங்க
0: அப்படி யாருக்குன்னு சொல்லி. ஓகே,
1: ஸ்ரீலங்கன் தமிழ் பையன்.
0: எஸ், பியூர் ஸ்ரீலங்கன் தமிழ் பையன் இருந்து மக்க சிங்கல அப்படிங்கிற பாட்டு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, வசந்தம் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
1: வசந்தம் நேர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்ல விரும்புறேன், நீங்க எப்படி இந்தியன் சாங்ஸ் அதே மாதிரி இப்போ இந்தியால இருந்து அவுட் ஆகுற தமிழ் இந்தி சாங்ஸ எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து வர சாங்குக்கும் உங்களுக்கு கேட்டோன்னு அதை கேட்ச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாமே சொன்னா, ப்ரொமோஷன்ன்ற ஒரு சைடுல இந்தியன் மியூசிக் வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி ஒர்க் பண்றாங்க. பட் ஸ்ரீலங்கால அந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கமான்றது தெரியாது. ஸோ அதை நீங்க அதுக்கு ஒரு புஷ் ஒன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்களும் போவோம். ஸோ எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஆஸ் அ ஸ்ரீலங்கனா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது ஆர்டிஸ்டுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாருமே வளர்ந்து வரே தானே. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் மியூசிக்கும் அதே மாதிரி வளர்ந்து வரும்.
0: சரி, நன்றி பிரணவ். இணைஞ்சுக்கிட்டதுக்காக அடுத்தடுத்த பாடல்கள் நீங்க வெளியிடும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் இணைச்சுக்கிறதுக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். சரியா,
1: நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கூட எங்களுக்கு முகப்புத்தகத்தில் அனுப்பி வைக்கலாம். இல்லை என்னோட ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடலாம். பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னா, நாமளும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அவங்களையும் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி நாட்டு மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்போம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும், டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போங்க, என்னோட ஃபோட்டோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ஸ் சாங் என்னது, இல்லை இலங்கை பாடல் என்னது, யார் அந்த பாடகர் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்காக இப்போ வரப்போகுது ஒரு சூப்பரான பாட்டு, பார்க்கலாம் இல்லை கேட்கலாம்.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: எல்லோரும்
3: தயாராக இருக்கிறீர்களா?
4: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
5: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்,
6: வசந்தம் எஃப்எம்
5: 102.6, 102.8.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஒரசாத அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்காக வெளிவந்திருந்த ஒரு பாடல். ஸோ அதான் கேட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ ஏகப்பட்ட இசைக்கலைஞர்கள் இலங்கையில் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ முடிந்தளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பாடல்களை ஒளிபரப்பும் போது அவங்களையும் இணைத்து கொண்டு அவங்களோட அனுபவம் பற்றியும் தெரிந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பாடல்கள் தந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தும் ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா இந்த பாடலில் மிகப்பெரிய ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க. அப்படி என்ன அந்த பாட்டில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகிரா த ராஃப் உல்ஃப் அண்ட் அதித்தி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் வந்து ஃபீச்சரிங் பண்ணியிருக்காங்க. அதித்தி வந்து இதில் மெலடி பாடியிருக்காங்க, நான் அகிரா வந்து மியூசிக் பண்ணி அண்ட் இதில் ஒரு ரேப் போர்ஷன் பாடியிருக்காரு. மிக முக்கியமாக இந்த பாடலோட தலைப்பு பற்றி சொல்லணும்னா இந்த பாடலோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா விண்கலம். ஓகே, இந்த பாடலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷங்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீச்சர் பண்ணியிருக்காரு. ஷங்கர் எங்கே கேட்ட பேராக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நான் தான் அந்த ஷங்கர். ஸோ என்னோட பாடல் நானும் அகிரா த ராஃபுல் ஃபேன் அதித்தி இணைந்து பண்ண ஒரு பாடல் தான் விண்கலம் அப்படிங்கிறது. இதில் பாடல் வரிகள் எழுதி நானும் ரேப் பண்ணியிருக்கேன், என்னோட சேர்ந்து இவங்களும் ஃபீச்சரிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் வைபுக்குள்ள ஒரு பாடல் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. ஸோ இந்த பாட்டை கேளுங்க, இந்த பாட்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாட்டில் உங்களுக்கு கவர்ந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே, மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். திரை உலகின் அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: ஓகே, டார்க் தாட்ஸ் வச்சுட்டு இருக்காதிங்க, நெஞ்சமெல்லாம் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வச்சுட்டு சூப்பராக வைபிங்காக நம்ம ஷோ கேட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம் நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் மாத்தலையிலிருந்து வந்திருக்கார் ஒருத்தர், யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் பிரஷா வி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம் சங்கர்.
0: அப்புறம் என்ன செய்யறீங்க இந்த காலகட்டங்களில்? மியூசிக் எல்லாம் அப்படியே காணும் உங்கள்ட்ட இருந்து, எந்த ட்ராக்குமே
1: நிறைய பேர் ட்ரக்ஸ் போடணும், அதோட சேர்த்து நம்மள ட்ரக் வரணும்னு சொல்லி நாங்க ஒரு ஒரு போட்டியா பாக்குறோம் மத்தவங்களோட விஷயங்களையும். ஆனா ஒன்னும் நடக்குது இல்ல ஒண்ணும் ஸ்ரீலங்கால.
0: நீங்க எல்லாம் திரும்ப வரணும். இப்ப ரீசெண்டா உங்க சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அடடா அப்படிங்கிற ஒரு வைபிங் நமக்கு வருது. அதனாலதான் நம்ம இட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ திரும்பவும் வசந்தம் எஃப்எம்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, நம் நாட்டு பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், நம் நாட்டு பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, சொல்லுங்க பாப்போம். உங்களோட டீம் இருந்து, உங்களோட டீம், அந்த டீம் மெம்பர்ஸ், அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு.
1: கண்டிப்பா. நம்ம வந்து 2010ல நாங்க பேண்ட் ஃபார்ம் பண்ணோம். 2010ல இருந்து நாங்க பேண்ட் ஃபார்ம் பண்ணி, எங்கட மியூசிக் டைரக்டர் பிரேம் ராஜ் இன்னொரு மியூசிக் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் நிறைய இன்னான நிறைய பேருக்கு மியூசிக் செஞ்சு கொண்டு தான்
0: இருக்காரு.
1: அவரோட ட்ராக்ஸ் நம்மளோட ட்ராக்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது வெளியில.
0: சூப்பர். உங்களோட தாரா பக் பக் தாரா ட்ராக் லாஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு முதல் வீக் நான் பிளே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வைபிங் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த பாட்டு பத்தி இருக்கா சொல்லுங்களேன்.
1: பக் பக் தாரா வந்து ரொம்பவே பிளே பண்ணது வந்து வசந்தம் டிவில தான். அதை நான் எப்படி சொல்லி ஆகணும்,
0: பாட்டு போச்சு
1: கேட்டேன். ட்ராக்ல நம்மளோட வந்து பிரேம்ராஜ், ரமேஷ் டி, அப்புறம் நான், அப்புறம் வந்து நம்ம மூணு பேர் தம்பிங்கன்னா, அப்புறம் ஒரு கேர்ள் ஒன்று இருந்தாங்க.
0: ஓகே.
1: அவங்க பேர் கூட பண்ணி வருது இல்ல,
0: பெண்களின் பேர்களை மறப்பது ஆண்களின் இயல்பு இல்லையா?
1: கண்டிப்பா.
0: சரி, ஓகே. இப்போ அடுத்து ஒரு ட்ராக் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னா நாம எப்ப எதிர்பார்க்கலாம்?
1: கூடி சீக்கிரமே நம்ம வந்து சில ட்ராக்ஸ், பழைய ட்ராக்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே.
1: நீங்க கட்டாயம் நாங்க வசந்தம் டிவிக்கு ஒரு நம்ம ஹிட்ஸ்ல ஒரு ட்ராக் ஒன்னு போடுறதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம். கட்டாயம் நாங்க ஒரு ட்ராக் ஒன்னு லான்ச் பண்றதுக்கு
0: ஐடியால இருக்கீங்க அப்போ? சரி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். வசந்தம் எஃப்எம் ரசிகர்களுக்காக, நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்படித்தான் வசந்தம் எஃப்எம்ல வந்து நம்ம ஹிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வந்து இந்த நாட்டு கலைஞர்களுக்கு, நம்ம நாட்டு கலைஞர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு இதுதான். அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்ப நீங்க கால் பண்ணி கதைக்கிறத கூட நம்ம நினைக்கிறேன் 2014 லான்ச் பண்ண ட்ராக் அது.
0: ஆமா.
1: ஆனா இந்த வரைக்கும் நீங்க வந்து நம்மளுக்காக பிளே பண்றீங்க, அந்த இது இருக்கிறது வந்து ரொம்பவுமே வரவேற்கிறது. அவர்தான் சொல்றதுக்கான
0: நன்றி பிரசாவி. அடுத்த வீக் உங்களுக்காக தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டை கேளுங்க.

ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக் பக் தாரா தள்ளி தள்ளி போறா அப்படிங்கிற ஒரு பாட்டு தந்திருந்தோம். ஸோ அதுதான் பிரஷா வி வந்து நம்மளோட பேசிட்டு போயிருந்தாரு. ஸோ அவங்க டீமோட பாடல் தான் அது, வைரியன்ஸ் அப்படிங்கிறதா அந்த டீமோட பேரு. ஸோ சூப்பரான பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வைப்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் கூட தந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய நம் நாட்டு கலைஞர்கள் இல்லை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பாடல்களை தரத்துக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஸோ அவங்களோட நம்பர்ஸை கூட வேணும்னா எங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், அவங்களோட கால் பண்ணி ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி அவங்களையும் கூட உங்களுக்காக பேச வைக்கலாம். அப்படி பேசும்போது நீங்கள் தான் நம்பர் தந்தீங்கன்னு கூட நான் வேணால் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த தினத்தையோ ஒரு ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே இருக்கும் நம்ம இட்ஸில் என்னோட ஃபோட்டோவோட ஒரு போஸ்ட், அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா. ஸோ இப்போ அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக தரதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாடலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம் நாட்டில் இல்லை ஒரு பொண்ணு இல்லை நம் நாட்டு பெண் ஒரு வேர்ல்ட் ரேஞ்சில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நம் நாட்டில் வந்து ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்டதுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க இந்த பாட்டு. இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி இல்லை எந்த சமூக ஊடகங்களை திறந்தாலும் சரி, எப்பயாவது யாராவது ஒருத்தர் இந்த பாட்டோட ஒரு வீடியோ இல்லை இதுக்கு ஒரு ரீல் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை திரும்ப ஒருக்கா தரணும் உங்களுக்காக அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு வந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டுருங்க, கேட்டு பாருங்க இது என்ன பாட்டு அப்படின்னு.

வாரி வரி வரி வா அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் தீயோட பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ தீயோட பாடல் ஒழித்த இந்த நேரம் என்ன அப்படிங்கறத நினைவுபடுத்த போறோம். ஸோ தொடர்ந்து 12 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட நான் இருக்க போறேன். சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சூப்பர் ஹிட்ஸான சாங்ஸ் தர்றதுக்காக நானும் ரெடியா இருக்கேன். ஸோ இப்போது நேரம் சரியாக 11 மணி.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிழக்கு மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதேச போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகளை கைப்பற்றுவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் அதற்கு இனிமேலும் இடமளிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி, அது குறித்து உடனடியாக கவனம் செலுத்தி அவர்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான திட்டங்களை தயாரிக்குமாறும் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவின் பிரதானி துல்சி கார்பர்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது கணவரின் நோய் நிலைமை காரணமாகவே இந்த முடிவை எடுத்ததாக அவர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு அறிவித்துள்ளார். அத்துடன் தனது கணவர் ஆப்ரகாமுக்கு அரிய வகை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் இந்த சவாலான தருணத்தில் தான் அவருடன் இருக்க வேண்டும் என்றும் ஜூன் 30 முதல் தனது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என துல்சி தனது ராஜினாமா கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
1: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
2: அவளோட சிரிப்பு,
1: அவனோட பார்வை,
2: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
3: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
4: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்பூச்சி டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

ஓகே, கனகா பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கனகா அப்படிங்கிற பாடல் தான் பார்த்துட்டு வந்திருந்தோம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம் நாட்டை சேர்ந்த கலைஞர்கள் பண்ண ஒரு பாடல், ராப் ஜிலோன் தான் பண்ணியிருந்தாங்க வாகிஷன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சூப்பரான அவங்களோட டீமோட இணைஞ்சு பண்ண ஒரு பாடல், ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேப்கெல்லாம் முன்னோடி ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரியான ஃபாஸ்ட் தமிழ் ரேப், இந்த ஸ்டைல் ஆஃப் ரேப், இந்த ஜஃப்னா ஸ்லாங் ஆஃப் ரேப் எல்லாம் பண்ண ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட தான் இந்த மாதிரியான சாங்ஸ் வர்றதுக்கு முன்னோடியாக இருந்தார், இல்லை இந்த மாதிரி ரேப்க்கு முன்னோடியாக இருந்தார், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னோடினா ரொம்ப பெரிய ஒருத்தர் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நம் நாட்டு வவுனியாவில் உள்ள ஒரு பையன், இப்போ யூரோப்பில் இருக்காரு. ஸோ அவர் பண்ண ரேப் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது என்ன பாட்டு, யாரோட பாட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த பாட்டை வந்து கேளுங்கள்.

0: சொல்லியிருந்தேன் இல்லையா, யாரை பத்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தி ஆதித்யன் அவர்கள் தான். ரேப் கேட்டிருந்தாலே புரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்லாங் அண்ட் அந்த ஃப்ளோ எல்லாமே வந்து அங்கிருந்து வந்ததுதான். சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்ப பேச போகிறோம். மட்டக்களப்புல வந்து பாத்தீங்கன்னா, வெற்றிகரமாக நான்காவது முறையாக உயர்கல்வி கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 கோலாகலமா காலையில ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கிருந்து நமக்காக, நம்ம கூட பேசி என்னதான் நடக்குது அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறதுக்காக ஏற்பாட்டுக்குள்ள இருந்து வந்திருக்காரு எம் ஜலீல் அவங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, எப்படி ஆரம்பமாக இருக்கு உங்களோட நிகழ்வு?
1: ஆமாம், கிழக்கு மாகாணத்திலே நான்காவது தடவையாக மிக பிரமாண்டமான முறையிலே ரெவல்யூஷன் இவனினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி இன்றைய தினத்தில் உத்தியோகபூர்வமாக தற்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற அரசு அங்கீகாரம் பெற்று 50-க்கும் மேற்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் இங்கே வருகை தந்து மாணவர்களுக்கான சிறப்பான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர் கே கிரணநாதன் அவர்கள் தற்போது கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஏராளமான பாடசாலை மாணவர்கள், உயர்தரம் கற்றுவிட்டு அரசு பல்கலைக்கழக வாய்ப்பு இழந்த மாணவர்கள், ஏராளமான மாணவர்கள் தற்போது இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக ஆர்வத்தோடு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: சரி, இப்போ இந்த கண்காட்சியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலிருந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா, வரும்போது பெற்றோரோட வாங்க வந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கான போதிய அளவு தெளிவையும் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்களுக்கா என்ன தேவை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை பொறுத்தவரை
1: ஏராளமான மாணவர்கள் அவ்வாறு நாங்கள் கூறியது போன்று பெற்றோர்கள் சகிதமும் வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற திறமைக்கும் தகமைக்கும் ஏற்ப எவ்வாறான துறைகளை தெரிவு செய்வதன் ஊடாக எதிர்காலத்தில் அவர்கள் அவர்களை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஏராளமான ஆலோசனைகள் இங்கு வருகின்றிருக்கின்ற வளவாளர்கள் விரிவுரையாளர் மூலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். எனவே இன்று மாத்திரமல்ல, இந்த சந்தர்ப்பம் நாளையும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இன்று 9 மணியிலிருந்து குறிப்பாக 5 மணி வரை இன்று தொடர்ச்சியாக நடைபெறும். அதே போல நாளை ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற காத்திருக்கிறது.
0: சரி, பொது இந்த துறை சார்ந்தவங்க தான் வரணும் அப்படிங்கிற லிமிட் இல்ல இல்லையா?
1: இல்ல இல்ல, குறிப்பாக குறைந்தபட்சமாக உங்களிடம் ஓயல் தகமை இருந்தாலும், கல்வி பொருத்தராத சாதாரண தகமை இருந்தாலும், உங்களுடைய தகமைக்கு ஏற்ப மேற்படிப்புகளை எவ்வாறு மேற்கொள்ள என்பதற்கான ஆலோசனைகள் இங்கு வழங்கப்படுகின்றன. உள்நாட்டில் மாத்திரமல்ல, வெளிநாட்டுகளிலும் உங்களுடைய துறைகளை, உங்களுடைய பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது.
0: சரி, அப்போ மறக்காம ஈஸ்டர்ன்ல இருக்க எல்லாரும் எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு விரைந்து போங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: சரி, நன்றி ஜலீல் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. சரி, ஈஸ்டர்ன் எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்தா நம்ம கூட ஏற்பாட்டுக்குழுவிலிருந்து எம் ஜலீல் பேசியிருந்தாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மறக்காம உங்க கூட இருக்கிற நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் உயர்கல்வியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு போய் கல்வியை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா உடனே கூப்பிட்டு போங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி இலவசம். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல நடைபெறுது. சரியா?

0: think too much and feel too little. More than machinery, we need humanity. More than need kindness and gentleness.
1: That's okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை May 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
4: அனுசரணை வழங்குவது.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: சூப்பர் நமைச்சு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். இடையில நம் நாட்டு கலைஞர்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட பேசுறதுக்காக கூட்டிட்டு வர்றோம். இப்போ வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டக்குனு இங்க இருந்து கிளம்பி போற இடம் தான் நான் வந்து ட்ரிங்கோமலி போறேன். ட்ரிங்கோல இருந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரகு பிரணவன் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சங்கர்,
0: எப்படி இருக்கீங்க ரகு பிரணவன்?
1: சோமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் எப்படி போகுது உங்களோட இண்டிபெண்டன்ட் வாழ்க்கையெல்லாம்?
1: எல்லாம் போகுது. ஸ்கூல், பேண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதோட சாங் அப்படியே போயிட்டு இருக்கு.
0: இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஆல்பம் சாங்ஸ் ரெடி பண்ணல எங்களுக்காக?
1: இல்ல, இப்ப நான் ஒரு மூணு சாங் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். கமர்ஷியலா தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் இந்த முறை.
0: ஓகே, ஃபுல்லா கமர்ஷியல் ஹிப் ஹாப் ஆகணும். அப்போ
1: என்ன, இவ்வளவு காலம் வந்து சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தோம்.
0: ஆமா,
1: அப்ப இந்த முறை ஒரு மூணு சாங் ரெடி பண்ணிருக்கேன் கமர்ஷியலா.
0: என்னென்ன டைப்ல இருக்கும் அந்த சாங்ஸ்?
1: ஒன்று வந்துட்டு ஃபுல் வந்துட்டு ஜோலி டைப், மற்ற ஃபோக் ஸ்டைல் ஒன்று, லவ் ஸ்டோரி ஒன்று.
0: லவ் ஸ்டோரி ஒன்று. நமக்கு, நம்ம கேட்டுட்டு இருக்க வசந்தம் எஃப்எம் ரசிகர்களுக்காக, நேயர்களுக்காக ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ், ஒரு ஃபோர் பார் மாதிரி ஏதாவது ரேப் பண்ண வாய்ப்பு இருக்குமா?
1: யா, நான் ஒரு ரேப் ஒன்று நான் பண்றேன். அதாவது நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன், பரவாயில்ல, நான் பண்றேன்.
0: ஓகே. வரவேற்கத்தக்கது நல்ல விஷயம்.
1: இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து குறைஞ்சது காரணம் எங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க, எங்களுக்குரிய இலங்கை நாட்டுல வந்துட்டு தமிழ் கலைஞர்களுக்குரிய பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லன்றது வந்துட்டு அவங்களோட மனசுல வந்துட்டு பெரிய ஒரு தாக்கமா வந்திருக்கு.
0: அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறீங்களா?
1: வாய்ப்புகளை கலைஞர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வாய்ப்புகளை கலைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வாங்களா இருந்தா நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று அமையும். அதோட வந்துட்டு முயற்சி தான் தேவை. நாங்க சும்மா இருந்து கொண்டு நாங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும் இல்ல இல்ல நாங்க சொல்லி பிரயோசனம் இல்ல, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்.
0: சப்போர்ட் பண்ற இடத்துக்கு வாங்க இல்லையா?
1: அதேதான்
0: தேடி வாங்க. சரி, கடைசியா நம்மளோட வசந்தம் எஃப்எம் நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க பிரணவன்?
1: கட்டாயமா வந்துட்டு வசந்தம் எஃப்எம் வந்துட்டு எங்க தாய் தேச கலைஞர்களுக்கு வந்துட்டு கணக்க வரவேற்ப கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால உலக நடப்புகள், இலங்கை நடப்புகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு வசந்தம் எஃப்எம்க்கு வந்து உங்களுக்குரிய சப்போர்ட்டை நீங்க கொடுங்க.
0: நன்றி ரகு பிரணவன். மீண்டும் உங்களோட ஒரு ஆல்பமோட சந்திப்போம். இப்ப பண்ண ரேப் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கோட ஃபுல் ஆல்பமா கேக்குறோம்னு ஆசைப்படுறேன். சரியா?
1: கட்டாயம் சந்திப்போம்.
0: நன்றி ரகு பிரணவன். ரகு பிரணவன் ட்ரிங்கோல இருந்து வந்திருந்தாரு. ட்ரிங்கோமலியை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட், சூப்பரான ஒரு சொல்லிசை கலைஞர். அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேண்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இணைஞ்சிருந்தாரு. சோ அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக தர்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், உந்தன் வெளியாலே அப்படிங்கறதா இந்த பாடல். இந்த பாடல்ல ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடல்ல வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். மெருன் பிரதாப் ஒர்க் பண்ணிருக்காரு, அவர் தான் மியூசிக் பண்ணி மெலடி பாடியிருக்காரு. அண்ட் இந்தியாவை சேர்ந்த நிக வித்ரன் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் வந்து இதுல அவரும் ஒரு ரேப் போர்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லிரிக் பண்ணி அண்ட் மெலடி லிரிக்ஸ் அண்ட் ரேப் லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதி வரிகளை எழுதி பாடியிருக்கிறேன் நானும். சோ உங்களுக்காக வருது உந்தன் வெளியாலே. கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பாட்டு எப்படி இருக்குன்னு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: விரிவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
5: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
5: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்து நீங்க தான் தேடி பார்க்கணும். அதுவும் எங்க போய் தேடணும், வெளியில தேடக்கூடாது. உங்களுக்குள்ள தேடி பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் தேடாதே ஓர்கா அப்படிங்கிற பேண்ட்ல இருந்து உங்களுக்காக தந்திருந்தோம். சரியா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் சாங்ஸ் கூட நம்ம ப்ரோக்ராம்குள்ள வரும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட இசைக்கலைஞர்களை வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கு. இருந்த போதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது இல்லையா. பட் இருந்தாலும் இப்போ இருக்க போற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக தரப்போகிறேன். இந்த பாடலை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடல் வந்து NGM அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் அவரோட முதலாவது பாடலாக பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலில் அவரோட யார் இணைந்து ஒர்க் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெருன் பிரதாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெலடி பாடியிருக்காரு, ரேப் பிளஸ் அவரோட மியூசிக் ஒர்க்கும் வந்து இந்த பாடலுக்கு பண்ணியிருக்காங்க. மாய அறிவை அப்படிங்கிறதா இந்த பாடலோட தலைப்பு. இந்த பாடலை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவான ஒரு கேமிங் வேர்ல்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிற ஒருத்தர் இல்லை ஒருத்தர் வந்து ரியல் லைஃப்லேருந்து இந்த ஏஐ வேர்ல்டெலாம் உருவாகிருச்சு இல்லையா, அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மேலே காதல் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுது, அவரை வில்லன்கள்லாம் சேர்ந்து போட்டு தள்ளினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இல்லை ஒரு சிச்சுவேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். இது ஏன் இவ்வளோ விலாவாரியாக விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம், இந்த பாடலுக்கு வந்து வரிகளை எழுதினது முழு பாடலுக்குமே மொத்தமாக வரிகளை எழுதினது வந்து அடியன் தான், சங்கர் தான். ஸோ அதனால தான் இந்த பாடல் தரம் உங்களுக்காக வருது. மாய அறிவை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டு பாருங்கள், கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: ஓகே, சூப்பரான ஒரு பாடலோடு நானும் விடைபெறப் போகிறேன். ஸோ இதுவரை நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் நமக்காக சப்போர்ட் தந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ண ரசிகர்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற போகிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஏரியா நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க ருஃபினா. ஸோ விடைபெறும் நான் உங்கள் சங்கர் புஷ்ராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.

நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான அட்டகாசமான வணக்கம். தொடர்ந்து பிரிந்திருக்கலாம் வசந்தத்தில் சூப்பராக. இது எங்கே ஏரியா நிகழ்ச்சியோடு 3 மணி வரை, நேரம் இப்போது 12 மணி.

திரைப்பட பாடலோடு அமர்கலமா அட்டகாசமாக ஆரம்பித்திருக்கிறோம் வசந்தத்தின் இது எங்க ஏரியா நிகழ்ச்சி. இதே போல அட்டகாசமான பாடல்கள் அடுத்தடுத்து ஒழிக்க தயாரா இருக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக. எனவே சந்தோஷமாக தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். பாடல்களை விரும்பி கற்க அதே போல வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01212 1500 அல்லது 01212 1500 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் அட்டகாசமாக தொடர்ச்சியாக அமர்கலமாக நீங்களும் இணைந்திருக்கலாம். இது உங்கள் சொந்த வசந்தத்தின் இது எங்க ஏரியா.

உங்களுக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி நாங்களும் வசத்தின் இது எங்கேரியா நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது 12:15 ஆகிற இந்த நேரம் எங்களோடு வந்து ஆரம்பத்திலே பேஸ்புக் பக்கமாக விரளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. தாசன் கிருத்திக்கு இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நான்கு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி, நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரமேஷ் காந்த் இணைந்திருக்கிறார், கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு சூப்பராக பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கணும் இன்றைய உள்ளதும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க தொண்டிமானார்லிருந்து சுதன், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. தனக்காக ஒரு சூப்பரான பாடல் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இணைந்திருந்த வேளை, அடுத்து அழகு மணி இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்பு பிள்ளைப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி அவர் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். உறவுகளுக்காக பாடலும் விரும்பி கேட்டிருக்கிறார். எங்களோட சிவகுமார் இணைந்திருக்கிறாரு, நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் அவரும் தமிழ்நாடு சேலத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி வந்திருக்கிறார். எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க பாலா கார்த்திகா, அவங்களும் தமிழ்நாடுலிருந்து வந்திருக்கிறாங்க. சத்யமூர்த்தி இணைந்திருக்கிறார், உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லி இணைந்திருக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் துப்பாக்கி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அடுத்து

0: சொல்லு அபிலாஷா.
1: இந்த ஆமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே.
0: ஆமா, பல விதம் இருக்கடா. ஊராம, கடலாம, அலுங்காம, குலுங்காம, பச்சையாம, இப்படி நிறைய தரத்துல இருக்கலாம.
1: ஆக கூடுனது ஒரு ஆமைக்கு எத்தனை கிலோ ஈகும்?
0: பாவன், ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு நெருப்ப.
2: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
3: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: மணி சர்மா வினிசையில் ஷாஜகான் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு பாடல் சந்தோஷமாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். வசனத்தின் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்போது 12:30 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹெரோல் சந்திரா.
0: ஹெரோல், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல மகிழ்வாக நலமாக இருக்கிறேன்.
0: சரி, காவல் கடமையோட இருக்கீங்களா இன்னைக்கு? லீவா? என்ன மாதிரி
1: விழித்து விட்டீர்களே?
0: எப்பவும் நீங்க சொல்றது
1: கடமையோடு வசந்தத்தின் துணையோடு இருக்கிறேன்.
0: சரி, ஓகே. உங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா அட்டகாசமான பாடல்கள் ஒழிக்க தாரா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, அண்மையில யாரையும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணீங்களா?
1: நேற்று அக்கறை பெற்ற இடத்துல ஒரு பிறந்த நாள், முதலாவது பிறந்த நாள்
0: போயிட்டு வந்திருக்கீங்க.
1: நிகழ்ச்சியிலே கலந்து இனிமையான பாடல்களை எனது நண்பர்களோடு சேர்ந்து பாடி அவர்களை மகிழ்வித்து வந்தோம்.
0: சரி, ஓகே, சிறப்பு. அப்புறம் சொல்லுங்க, இன்றைய நாள் எப்படி போயிட்டு இருக்கு? ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: அமைதியாக இருக்கின்றது.
0: சரி, நீங்க அங்க இருக்கீங்க தானே, அப்ப அமைதியா தான் இருக்கும். சரி, ஓகே. ஹெரோல் சந்திரா, அடுத்த பாடல் யாருக்காக டெடிகேட் பண்றீங்க?
1: கல்முனை சசிபாபுரத்தில் இருக்கின்ற நண்பர் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி மற்றும் சம்மாந்துறையில் இருக்கின்ற ஜெரி அவுஸ்கோன் கமலினி, தீபா பாண்டியப்பை சேர்ந்த தேவமணி டீச்சர், மருதமலை பிரதான வீதி புட்டுக்கடை புகாரி, கமலன் சவராஜா, முகமது ரபிக்சர். இன்று முதலாவது பிறந்தநாளை நேற்று கொண்டாடிக்கின்ற முதலாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தீக்ஷித் அவரை அவரை நினைத்துக் கொண்டு பாடலை தாருங்க.
0: சரி, ஓகே, எல்லோரும் காம் நாங்க கேட்கலாம். சரியா?
1: நன்றி.
0: சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அடுத்த மேகளோடு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு பிறந்த நாள் வாழ்த்துகளுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. சம்மாந்துறையை சேர்ந்த இர்ஷாத் ராஹீன் நிறைத்திரம் தன்னுடைய பிறந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடிச்சிருக்கிறாரா. அவரை வாழ்த்துறாங்க அன்பு மனைவி, அன்பு பிள்ளைகள், நண்பர்கள், உறவு சொந்தங்கள், நல்விரும்பிகள் எல்லோரும் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இர்ஷாத் ஷாஹீன், உங்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: போகுதையா திரைப்படத்துக்காக பெற்ற சூப்பரான பாடல்கள் நாங்க வசந்தத்தினி இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில கேட்டுட்டு வந்திருக்கோம். இப்போது அழைப்பில் வணக்கம். சரி ஓகே, அழைப்பில் மற்றும் ஒரு சந்தம் பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க பேசுங்க. வணக்கம்,
1: அன்பான மதிய நேர வணக்கம்,
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலே.
0: எப்படி இருக்கிறீங்க பேகம், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். சமைச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க?
1: பூமகள் ஊர்வலம் பக்கத்துல மலரே ஒரு வார்த்தை பேசி
0: பாடுங்க பாக்கலாம். ரெண்டு லைன்.
1: மலரே ஒரு வார்த்தை பேசி இப்படிக்கு பூங்காற்று,
0: இப்படிதான் பாடணுமா? சரி ஓகே, அதே பாடல் கேட்கலாம் எல்லோருக்காகவும். சரியா? நன்றி,
1: நன்றி.
0: சரி, அவங்க விரும்பி கேட்ட அதே பாடல் இப்போது.

0: வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: புதுமைகளோடும்

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசனத்தில் இன்றைய ஸ்டார் ஆஃப் த்ரீ சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை ஸ்ரீதிவ்யா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: புதுமைகளோ

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மறுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் 2022 ஆண்டை போன்று மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அது தொடர்பில் உறுதியளிப்பதாகவும் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திரைசேரியில் போதுமான நிதி கையிருப்பி உள்ளதாகவும் அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவினங்களுக்காக கூடுதலான நிதி ஒதுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஒதுக்கப்படும் நிதியை முறையாக உரிய வேலை திட்டங்களுக்கு அதே ஆண்டில் பயன்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும் ஒரு நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தமது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த அரசாங்கத்தின் கீழும் நிறைவேற்றப்படாது எனவும் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுக்கு எதிரான யுத்தத்துக்கு தேவையான ஆயுத கையிருப்பை உறுதி செய்வதற்காக தாய்வானுக்கு வழங்கியிருந்த $14 பில்லியன் மதிப்பிலான ஆயுத விற்பனையை அமெரிக்கா தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் தாய்வானுக்கான ஆயுத விற்பனை குறித்து உறுதியற்ற நிலைப்பாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் ஆயுத ஒப்பந்தத்தை சீனாவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஒரு சிறந்த பகடைக்காயாக பயன்படுத்தலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஆயுத விற்பனையை நிறுத்துவது குறித்து உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என தைவான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: தில் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் வசனத்தின் இது எங்கே இடையா நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். சரி, நேரம் இப்போது 1:14 ஆகிற நேரம். அடுத்து ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, வெற்றிகரமாக 4வது முறையாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மட்டக்களப்புல மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி வந்து வெகு சிறப்பாக வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026. சரி, இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு அங்கிருந்து எங்களுடைய விஷயோட பிரதிநிதி நிஃப்ராஸ் இணைந்திருக்கிறார். இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் நிஃப்ராஸ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, வணக்கம். எழுதிய விவரங்களை சொல்லலாமே.
1: கிழக்கினுடைய மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி மட்டக்களப்பு செக்மம்பா கொடுத்து மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உயர்கல்வி கண்காட்சியில கிழக்கு மாகாண கல்வி அமைப்பினுடைய செயலாளர் கே குணநாதன் கலந்து கொண்டார். ஏராளமான மாணவர்களும் வரை கொண்டிருக்கின்றார்கள். இப்ப மதிய நேரம் வரை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வரை கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாலை 5 வரை இந்த உயர்கல்வி கண்காட்சி இடம்பெறுகிறது. நாங்கள் கணிசமான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வரைபெற இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன், மாலையில் கூட நான் நினைக்கின்றேன், ஒரு 400-500 மேற்பட்ட மாணவர்கள் வரை கொண்டிருக்கின்றார்கள்.
0: சரி, அதாவது வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் மேலதிக அதாவது உயர்கல்வியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா மாணவர்களும் வந்து வரலாம் என்ன?
1: ஆமா ஆமா.
0: சரி, ஓகே, நன்றி விவரங்களுக்கு. சரி, ஓகே, நாங்க மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்க வந்து விரும்பிய துறைகள்ல வந்து சிறந்த உயர்கல்வியை கற்று வந்து உங்களுக்கு பிடித்த துறையில வந்து செல்றதுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு வழிகாட்டுது, இந்த எக்ஸ்போ அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல வந்து உலகில வந்து புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்கள், அதே நேரத்துல வந்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களை பிரதிநிதிகளை இந்த எக்ஸ்போவுக்கு, இந்த எடுகேட் எக்ஸ்போவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்களை வந்து நேரில் மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா, உங்களை ஹையர் ஸ்டடிஸை வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் ஃபாரின்ல அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸ்போ உங்களுக்கு சிறந்த களமா இருக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. உடனடி அனுமதிகளுக்கு அதே போல சிறப்பு தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லி பல சலுகைகள் இருக்கு. எனவே யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். மட்டக்களப்பு கல்லணி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்க்கு இப்பவே நீங்க போகலாம்.

0: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா தெரிந்தவர்கள் சொல்லு, ஜிஐ பாக்ஸ் பார்.
3: பிள்ளனானா
4: சொல்ல அபிலாஷன்,
3: இந்த ஆமைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னா.
4: ஆம பல விதம் இருக்கடா. ஊராம, கடலாம, அலுங்காம, குலுங்காம, பச்சையாம, இப்படி நிறைய தரத்துல இருக்கடாம.
3: பிள்ளனானா, ஆக கூடுனது ஒரு ஆமைக்கு எத்தனை கிலோ ஈக்கும்?
4: பாபன் ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு நெருப்ப.
5: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
6: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சார்.
7: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
10: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால். ஒரு வகையான பாராசிட்டமால்
11: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

அழைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கே, கிளியர் இல்லாம. சரி, ஓகே முஹாயிதீன், இப்ப வீட்டுல இருந்து பேசுறீங்களா, வெளியில எங்கேயும் இருக்கிறீங்களா? எல்லோருக்காகவும் ஒரு அருமையான அட்டகாசமான பாடல் அடுத்தும் சாரா இருக்கு. பமல் கே சம்பந்தம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அடுத்து.

கண்டெடுத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. புதுமைகளோடு

0: என்ன யோசிக்கிறீங்க அப்படி?
1: சில வித்தியாசமான பாடல்கள்
0: அப்படி நினைக்கிறீங்களா?
1: குழந்தைகள்
0: எல்லாம் வீட்டுல இருக்காங்களா இன்னைக்கு?
1: குழந்தைகள் அங்க வெளிநாட்டுல மேடம்.
0: அப்படி சரி சரி ஓகே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறீங்க? துணையா இருக்கும். சரியா, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: எல்லாருக்காக.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மைக்கம். அடுத்து பிப்ரவரி 14 திரைப்படத்துக்காக

0: இன்று வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம். புதுமைகளோடும்
2: அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை ஸ்ரீதிவ்யா.

0: நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின

0: கால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாடசாலை மாணவர்களிடையே பரவி வரும் மெனிங்டிஸ் வைரஸ் நிலைமை தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதான தொற்று நோயியல் வைத்திய நிபுணர் விசேட வைத்தியர் பாலித்த கருணாபேம தெரிவித்துள்ளார். தியத்தலாவில் 28 நோயாளர்களும் வலிமடையில் 13 நோயாளர்களும் ரெக்கில்ல கஸ்கட பகுதியில் 25 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். கடுமையான காய்ச்சல், தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்படும் எனவும் விசேட வைத்தியர் பாலித்த கருணாபேம சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தற்போது நிலவும் மழைக்காலம் மற்றும் வெசாக் பண்டிகை காலத்தில் தானசாலைகளில் வழங்கப்படும் உணவுகள் குறித்து அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். மெனிங்கிட்டிஸ் வைரஸ் அசுத்தமான நீர் மற்றும் உணவு வகைகள் மூலமே பரவுவதால் முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறும் விசேட வைத்தியர் பாலித்த கருணாபேம மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: இஸ்ரேல் மற்றும் இஸ்புல் அமைப்பினரிடையே தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள போதும் இருதரப்பு எல்லைகளில் மோதல்கள் நீடித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி ஒருவர் உட்பட 6 வைத்திய உதவியாளர்கள் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனையடுத்து இஸ்ரேல் மேற்கொண்ட மற்றொரு வான்வழி தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மார்ச் மாத ஆரம்பத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் சிறுவர்கள் மற்றும் வைத்திய பணியாளர்கள் உள்ளிட்ட 3000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக லெபனானின் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி ஆணைய சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: அலியம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக இந்த மணி நேரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நேரம் 2:10. இதே போல அடுத்தடுத்த சுப்ரான பாடல்கள் இந்த மணி நேரத்திலையும் தொடர்ந்து தயாராக சந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். எனவே எங்க ஏரியா பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01212 அல்லது 01212 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படின்னு சொல்லும் போது அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? சரி, நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? அப்படியா, பாடல்கள் பிடிச்சிருக்கா? சரி, இருந்தாலும் ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. அடுத்த பாடல் யாருக்காகன்னு சொல்லுங்க.
1: நீலகாந்த்
0: பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு.

ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
1: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.

0: சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிற வஸ்தத்தின் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 2:30 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? சரி, பொழுதெல்லாம் அப்படி போகுது, என்ன செய்றீங்க?
1: என்ன
0: ஸ்பெஷல் உங்க வீட்ல? அருள்மொழி,
1: சிக்கன் கறி, மிளகறி, நான் மிளகறி, அவைக்கு சிக்கன் கறி கொடுத்தாரு.
0: இருந்தாலும் வீட்டுல ரொம்ப வேலை உங்களுக்கு. என்ன பாடல் யாருக்காக டெடிகேட் பண்றீங்க அருள்மொழி?
1: எனக்கு இந்த பாட்டு தாங்க.
0: எந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லுங்க உங்களுக்கு. ஏன் பாடல் பிடிக்கும் அந்த பாடல்?
1: நல்ல வாண்டு.
0: சரி, ஓகே, யாருக்காக அந்த பாடல்?
1: உங்களுக்காக இன்னொரு காண்டாங்க.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இருந்திருங்க, அந்த பாடல் வரும். சரியா? நன்றி.

மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: ரோஜா கூட்டம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அழகான அருமையான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வஸ்துத்ரீதி இங்கே ரியோ நிகழ்ச்சியோடு அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுவாக்கில இருந்து இஸ்மியா கதைக்கிறேன்.
0: என்ன பெயர்?
1: இஸ்மியா.
0: இஸ்மியா, அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்லா இருக்கு. நீங்க?
0: நல்லா இருக்கறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நிகழ்ச்சியில பேசுறீங்களா? என்னோட பேசுறீங்களா? இந்த மாதிரி
1: ஒரு ரெண்டு மூணு வாட்டி பேசிருப்போம்.
0: அப்படியா? சரி, மைனஸ்.
1: ஆனா நிறைய நாள்.
0: அதுதான் அதுதான். என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அத மறந்துட்டீங்க போல.
0: வர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா?
1: பாடலுக்கு
0: கேக்கலாம். இஸ்மியா, ரொம்ப நன்றி.
1: எனக்கு ஒரு பாட்டு தரணும்.
0: என்ன பாடல்?
1: காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல இருந்து சுத்துதடி பம்பரத்தை போல ஓ இடுப்பினா, அந்த பாட்டு கட்டாயம் தரணும். ரெண்டு மூணு வாட்டி கேட்டு நீங்க தரல.
0: என்கிட்ட கேட்டீங்களா? என்கிட்ட கேட்டா கட்டாயம் உங்களுக்கு தந்திருப்பனே.
1: இல்ல இல்ல, நல்ல ஞாபகம் இருக்கு, தரல.
2: அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: மும்பையின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: புதுமைகளோடு

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் திவுலபிட்டிய பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய நபர் ஒருவர் வெள்ளநீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 1966 குடும்பங்களைச் சேர்ந்த 7,757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களில் 201 பேர் 6 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 பிரதேச செயலக பிரிவுகளில் 123 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சீனாவின் வடபகுதியில் உள்ள ஷாங்ஸி மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த விபத்தில் 9 பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் சீன தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலக்கரி சுரங்கத்தில் எரிவாயு வெடிப்பு இடம்பெற்ற போது 247 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சுரங்கப் பகுதியில் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக சீன தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதான சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் மூன்று மணித்தியாலம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-0301-0112-0175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: அன்பான வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் இது? அன்பாஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும், நண்பர்களுக்கும்.
0: ஹலோ.
1: ஹலோ.
0: சொல்லுங்க. வேற சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது, கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திற்காக.

0: தங்க மனசுக்காரன் திரைப்படத்தில் இருந்த இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தை நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு மூன்று மனத்தியாலும் இணைந்திருக்கலாம். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பின் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யான் சொல்லி பாக்கலாம். இலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரது?
1: நான் சப்புமால் கண்ட பெரிய சூரியனிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
1: நான் ரொம்ப நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நீ வீட்ல தான் இருக்கிற மழை தானே நம்மட பக்கம்.
0: அப்படியா? இப்பயும் மழை பெஞ்சிட்டு இருக்கா?
1: இப்ப நான் மழை இல்ல, நேத்தான ரொம்ப ஒரு அடே மழை அடே மழை.
0: தீயெல்லாம் பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல இன்னும் இல்ல, அதான் பகல் சாப்பாடு சாப்பிட்டேன்.
0: அப்படியா? சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: இந்த பாடலை கேட்கறதுக்காக தோப்பு கொச்சி கடை வீரன் வத்தலை ஐயா கண்ணு தலவக்கலை கிருஷ்ணபக்தன் நீர்கொழுந்து சாம்குமார் பதிலை ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் சேகம் அருள் மோரி பிசரேஷ் கார்பரேஷன் ராஜ்குமார் அமன்பட்டிய ராசையா கனிமட செல்வராம் புவாப்பட்டி 500 வீட்டு திட்டம் சுரேன் அலன்குமார் இவர்களுக்காக கேட்பேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0101-0712-775-0111-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து
9: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.
10: பாடல்களோடு
11: நீங்கள் எங்கிருந்தாலும்

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்க மிசை நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. வெற்றிகரமாக 4வது முறையும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் 2026 இன்று 23 மட்டக்களப்பு கல்லடியில் நடைபெறுகிறது. இது தொடர்பாக மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் அங்கிருந்து பவி. வணக்கம் பவி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைய நாட்களிலும் ஆரம்பிச்சுள்ளது 4வது முறையாகவும் கிழக்கு கல்வி கண்காட்சி இடம்பெற்றிருக்கு. பல பாடசாலைகளில மாணவர்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய அந்த பட்சமான கல்வி நிறுவனங்கள் மற்றும் தமிழ் கல்வி நிறுவனங்கள் அனைவருமே இணைந்து இந்த கல்வி கண்காட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கோம். ரொம்பவே இருக்கு. பல மாணவர்கள் வந்து அவங்களுக்கான ஏற்படி தொடர்பான தகவல்களை பெற்றுட்டு இருக்காங்க. உண்மை பதவிகளையும் மேற்கொண்டு இருக்காங்க. இந்த விதத்துல மாணவர்களை விட அதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான சிறந்த வழிகாட்டலை பெற்றுக் கொடுத்ததுக்காக பல பெற்றோர்களோட இணைந்து அதுக்காக கட்டுக்காட்சியும் பங்குபெற்று செயல்பட்டிருக்காங்க.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தம் FM

0: ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினோடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு பிரசாந்த் இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மீராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹட்டனிலிருந்து நவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் சகோதரி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இதே ரத்தின மாரையம்பதியிலிருந்து நிகழ்ச்சியோடு வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஹாய் வணக்கம் அக்கா என்று சொல்லி கினிகத்தின கூழ்போனிலிருந்து குரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வளமை போல நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அக்கரைப்பற்று புதுக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆயக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஸ்ரீதாஸ் லிந்துலை எல்ஜின்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி பேச முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0301, 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீற்றப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கடந்த கால அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியின் கிழக்கு மாகாணத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ.எல்.எம். ஹஸ்மி தெரிவித்துள்ளார். மட்டக்கிழக்கு மண்முனைப்பற்று பிரதேச சபையின் கீழ் இயங்கும் தொழில் பயிற்சி மத்திய நிலையத்தில் பயிற்சிகளை நிறைவு செய்வதற்கான சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மண்முனைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் செந்தில்குமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பயிற்சி நெறியை நிறைவு செய்த 120 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இங்கிலாந்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை 30 செல்சியஸுக்கும் கூடுதலாக காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பு குறித்து அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் லீட்ஸ் உள்ளிட்ட நகரங்களில் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கும் சூரிய கண்ணாடிகளை அணியுமாறும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீற்றப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 775 0013 0112

0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: சாப்பிட்டு இனிக்கும் இசை, அதாவது ஆனந்தி அம்மாவுக்கு ஆனந்தமான பாட்டுக்கு.
0: அப்படியா?
1: பாடல் எல்லாம் இனிக்குது அம்மா.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: தவறாம கேக்குறதுதான். அப்புறமா பாடல் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: என்ன பாடல்?
1: அழகிய கண்ணே உறவு கண்ணீங்க, அது உங்களுக்காக.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, சரியா?
1: பாடல் வந்து தேவமலர் அம்மா, மூதர்மடி இளைஞா, பத்துவிரி அருள்மொழி, பத்மா அம்மா, உடல்நல தன்லட்சுமி, ஆத்த விஸ்வநாதன், தம்பி தாயாளன், ரமாணி, உமா சந்திரன், இவர்களிடம் சேர்த்து எல்லா வசந்த சொந்தங்களையும் அழைத்து கொண்டு நீங்க அந்த பாடலை தரமாறு கேட்கிறேன் அம்மா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: கண்ணில் என்ன கார்காலம், உன் கண்ணில் நீர் வடிந்தால் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலை நேரம் வணக்கம்.
0: அன்பான மாலை நேரம் வணக்கம். யார் அது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு 14.
0: மும்தாஜ், என்ன ஒரே சிரிப்போட வந்திருக்கீங்க?
1: நிகழ்ச்சி கேட்டாலே சந்தோஷம் தான்.
0: அப்படியா, எதுக்காக இந்த ஐஸ் மழை டைம்ல?
1: நீங்க இந்த நிகழ்ச்சி வந்தா சரி சந்தோஷம்.
0: அப்படியா, சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மும்தாஜ்?
1: வசந்தத்தோட இருக்கோம், உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு.
0: அப்படியா, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: கோட்டை வாசல் படத்துல மன்னவனே மன்னவனே மாலையிட்ட சின்னவனே உன்ன போல யாரும் இல்ல தலைவா தலைவா.
0: அப்படியா, மன்னவருக்காக இந்த பாடலா? உங்களுடைய மன்னவருக்காக இந்த பாடலா?
1: ஆமா.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா,
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், புவனேஷ்கா, நந்தகுமார் சேர்க்கா, சித்தியஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்தா, பாத்மா, ரவி, ரகுமா, மர்ஜு, குவேதி, சின்னையா, மகாதேவ், ஆட்ட விஸ்வநாத், உமாச்சன், வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மதி குடும்பத்தினர், வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சம்மாந்துறையை சேர்ந்த இர்சாத் ஷஹீம் இன்றைய தினம் பிறந்த நாளை வந்து வெகு விமர்சையாக தன்னுடைய இல்லத்தில் வந்து கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி, எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்த பிம்பம் சார்பாகவும் இனிக்கும் இசையின் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாத்தீங்கன்னா இர்சாத் ஷஹீம், அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹலோ வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பேரை நீங்க வாசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா வந்து குமாரி பலாங்கொடையிலிருந்து வந்து சொல்லியிருக்காங்க. குமாரி, கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்க பேரை சொல்லிட்டேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி குணசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: தர்மதுரை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மாலை 4:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை May 23 and 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
3: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
1: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம். அந்த படம்

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. வெற்றிகரமாக 4வது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 2026 இன்று 23 தேதி மட்டக்களப்பு கல்லடியில் நடைபெறுகிறது. இது தொடர்பாக மேலதிக தகவல்களோடு இம்மோடு இணைந்து கொள்கிறார் அங்கிருந்து பவி. வணக்கம் பவி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மட்டக்களப்பில் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட உயர்கல்வி கண்காட்சியானது இன்று காலை வேளையிலே முக்கியபூர்வமாக ஆரம்பித்து 4வது தடவையாக எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று காலை முதல் ஏராளமான மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் வருகை தந்து இந்த கண்காட்சியை பார்வையிட்டு செல்கின்றார்கள். சுமார் இதுவரையில் 600 மேற்பட்ட மாணவர்கள் வருகை தருகிறார்கள். குறிப்பாக இந்த கண்காட்சியை பொறுத்தவரையிலே இலங்கையில் இருக்கின்ற அரசு அங்கீகாரம் பெற்று 50 மேற்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் இங்கே ஒன்றாக வருகை தந்து மாணவர்களுக்கான சிறப்பான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகிறார்கள். இன்றைய சந்தர்ப்பத்தை நழுவப்பட்ட மாணவர்களுக்காக நாளைய தினமும் இந்த வாய்ப்பு காத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 2 கிழங்குகளுக்கு இந்த கண்காட்சி விளம்பர காத்திருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே சந்தர்ப்பத்தை நழுவப்பட்ட மாணவர்கள் நாளையும் நாளை காலை 9 முதல் 5 வரை, மாலை 5 வரை இந்த கண்காட்சி தொடர காத்திருக்கின்றது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் நீங்கள் வருகை தந்து உங்களுக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம்.
0: நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் வட்டவலையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டினா இன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பாலகார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கிய ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மார்டின் நகர தேசிய கழிவு முகாமைத்துவ வேலை திட்டம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கைத்தடியில் உள்ள வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் தேசிய கழிவு முகாமைத்துவ வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடமாகாணத்தில் உள்ள நிர்வாக நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த குறித்த நிகழ்வு ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கருத்துக்களை வெளியிட்டனர். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய குறித்த வேலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படவுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் யுத்தம் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை துரிதமாக அதிகரித்ததை அடுத்து நட்டத்தை ஈடு செய்யும் வகையில் 3வது முறையாகவும் இந்திய அரசாங்கம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. இந்திய அரச எரிபொருள் நிறுவனம் இம்மாதத்தில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. உலகில் எரிபொருள் இறக்குமதி செய்யும் மற்றும் பயன்படுத்தும் 3வது மிகப்பெரிய நாடான இந்தியா மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இறுதியாக எரிபொருள் சில்லறை விற்பனைக்கான விலை அதிகரிப்பை மேற்கொண்ட பிரதான பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடாகவும் இந்தியா காணப்படுகிறது. கடந்த மே 15 விலை அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன் மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. இன்றிரவு எமது பிரதான செய்தி அறிக்கையை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0012-0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? ரவி, எப்படி இருக்கீங்க ரவி? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வேலை, வேலையோட கேட்டு.
0: அப்படியா? டீ எல்லாம் ரொம்ப நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, இன்னிதான்.
0: அப்படியா, சரி. அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இப்ப போன பாடல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா?
1: எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மத்தது எல்லா பாட்டுமே எனக்கு.
0: என்ன பாடல்?
1: ஊரு விட்டு ஊர் வந்த படத்துல
0: தானா வந்த சந்தனமே. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு.

0: வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:17.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன plan? எனக்கு என்ன? Foreign போறதுதான் plan. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல higher studies படிச்சு இங்கேயே settle ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு plans இருக்கு. A level முடிச்சாச்சு, foreign போகணும், study abroad, இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு settle ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
5: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
6: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
7: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு

விட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினோடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உமாச்சந்திரன்? ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறீங்க? இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேர்வலை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் சிஸ்டர் என்று சசிகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொஸ்லந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா. பின்னூயா ரொசலையிலிருந்து கீர்த்திஸ்வரி மற்றும் சர்வி நிருஷான் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மோதிரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கந்தப்பள்ளியிலிருந்து ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்கார். அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி. அவிசாவல பெண்டிட் ஸ்டேட்லிருந்து குமார் தங்கதுரை, நித்யவாணி, கிருஷாந்தினி, துஷ்யந்தி, ருகன்யா, சர்ஜினி மற்றும் கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி. தரணியகலை இலுப்தன கீழ்பிரிவை சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஷரா, சஷினி மற்றும் ஷான் துமீதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பொப்டேலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பலாங்குடையிலிருந்து அவனாசி, வயந்தி, மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்கன்னா அழைப்பினோடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தியாகராஜ்.
0: தியாகராஜ்
1: சொல்லுங்க.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: அப்ப வேலை கண்ணிக்கு போகல. லீவுதா?
0: அப்படியா?
1: ஆமா. டீ குடிச்சீங்களா?
0: நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி ஜெயலலிதா, நூறலியா கண்டபுல மச்சான் குடும்பத்துக்காகவும், வசந்த சொந்தங்கள் தங்கச்சி அம்மா அப்பா, வசந்தகிற்கு சொந்தங்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி நிக்கப்பொத்தையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். வடவளையிலிருந்து லக்ஷிகன் மற்றும் அபிலாசினி நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளதாகவும், அனைத்து பாடல்களும் அருமையாக உள்ளது மற்றும் மகன் ராசித், கஜேந்திரன், மீனகா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம், ஊர்கொடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. மாலை நிற வணக்கம் ஆனந்தி அக்கா, மனைவி பாமினி மற்றும் மகன் துசரதன், ஜஸ்வீத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனா கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அந்தோணிமலையிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் நிகழ்ச்சியோடு பலாங்கொடையிலிருந்து குமாரி இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: தம் எஃப்எம் 102.6 102.8 கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
3: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறுதி நேராக நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாரு சொல்லி பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அக்கா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் நாகஸ்தனில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
2: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்கள்?
2: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
3: அக்கா? நான் வீட்டுல இருக்கேன் அக்கா. இப்ப வசந்தம் கேட்டுக்கிட்டு
2: இருக்கேன்
3: அக்கா. நீண்ட நேரமா ட்ரை பண்ண இப்பதான் லைன் கிடைச்சிச்சு.
2: பாத்தீங்களா, இறுதி நேரா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க.
3: என்ன
2: பாடல்?
3: வாழ்வே மாயம் படத்துல இருந்து ஏ ராஜாவே நான் வந்தேனே அந்த பாடல்.
2: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு. சரி, இந்த நிகழ்ச்சியில தர முடியாட்டி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில தரலாம். சரியா?
3: சரி அக்கா.
2: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
3: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் உரக்குலையில் இருக்கும் ராசம்மா செல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாரசாமி குடும்பம் மற்றும் நாகஸ்தனில் இருக்கும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம் மற்றும் நாகஸ்தனில் சத்தீஷ் தோசில் அனைவரும் வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றும் பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், மாத்தலை சுப்பையாக உமாச்சந்திரன் மற்றும் நாகஸ்தனையில் இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்காகவும் நல்ல ஒரு பாடலை காருங்களுக்கா அழைப்பை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

ஒழிக்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நிறமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஜி ஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: யாரும் தம் அடிக்க போகாதீங்கடா.
1: I love you, da. யாரும் டீ குடிக்க போகாதீங்கடா. Thank you.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமாக இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சோ நீங்க கேட்டுட்டீங்களா 102.6 102.8 உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். இப்பொழுது முதல் டியூன் பண்ணி நீங்க கேட்கலாம். நேரம் மாலை 6 மணிகள் நிமிடமாக கொண்டிருக்கிறது. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். 9 மணி வரைக்கும் சூப்பரான பாடல்களும் வர காத்துட்டு இருக்கிறது. எப்படி இந்த விடுமுறையை என்ஜாய் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க கால் பண்ணி சொல்லலாம். அதே போல எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பேஸ்புக் கூட இனி விசேஷம் தானே, விடுமுறை நாள், மழைக்காலம்.
1: நான்லாம்
0: குடிச்சு சாப்பிடலாம் ரெடியா
1: வந்துட்டு.
0: 9 மணி வரைக்கும் இருக்கணுமே, தாக்கு பிடிக்கணுமே. அதுதான் சரி சொல்ல, யாருக்கு எல்லாம் பாட்டு கேட்கலாம்.
1: மனைவி ராசம்மா, மகள் ஜெயகலா, விஜயகலா, சந்திரகலா,
0: எல்லாருக்காகவும்,
1: உங்களுக்காகவும், வசந்தி கேட்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே, நன்றி, பாய். வருகிறது பாடல். இது முதல்வன் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் செயல். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். சூப்பரான பாடல், டியூன் பண்ணி ரொம்ப சதமா கேட்டுட்டே இருங்க.

0: சூப்பரான ஒரு பாடல் வேட்டை திரைப்படத்துக்காக இவனுடைய இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது 1 2 1 6 1 2 1 இல்ல உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாடும். திஸ் இஸ் எம் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். 9 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் குதுகலமா சூப்பரான வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்கு ஜிஆர் கூட கால் பண்ணலாம். சோ பேசலாம், கால் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல நீங்க நம்பர் ஞாபகப்படுத்துறேன்னா 0121 2775 0101 அதே போல 0101 2775 1111 கால் பண்ணுங்க. பேஸ்புக் கூட ஆகாம இணைந்து கொள்ளலாம். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு சண்முக ராஜா வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் சக்குமால் தந்து பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார்.
0: அவர் போய் நீங்க வந்துட்டீங்க.
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிற. நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
0: இருவர் இல்ல, இப்போதைக்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிற, அது இந்த சிங்க பெண் மட்டும்தான் இருக்கிற.
1: அதுதானே பார்த்தேன்.
0: அதுதான் அதுதான் என்ன செய்ற. ஓகே, நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க?
1: வீட்டுல தான் இருக்கிறேன்.
0: சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அங்க உங்களோட இருக்கிறாங்க? வீட்டுல எல்லாரும்
0: இந்த வீட்லயும் நல்லா இருக்கிறாங்க, அந்த வீட்லயும் நல்லா இருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் நல்லா இருக்கிறாங்க இப்போதைக்கு. சரி ஓகே, இந்த விடுமுறை எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லபடியா போய்கொண்டு இருக்கு. முதல் பாடல் ரொம்ப அருமையான பாடல்.
0: அப்படியே ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு ரொம்ப.
0: சரி, அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு கேட்டீங்க பாருங்களேன்.
1: ஆமா, வேற லெவல் அந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. ஓகே, இப்போ மாடிதொரு பாட்டு இருக்கு. இந்த பூ வந்து கால் முழுதே எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு சாங்ஸ். யாரெல்லாம் இருக்கிறாங்க கேட்கலாம்.
1: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈடன் வத்தலை ஐயாக்கண்ணு தலவாக்கலை கிருஷ்ண பக்தன் நீர்கொழும்பு சாம்பார் பதுலை ராஜமாணிக்க ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் பேக அருள்மொழி ஃபிஷரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார் அமன்பதி ராசைய வழிமட செல்வராம் புவப்பிட்டி 500 வீட்டு திட்டம் சுவன் கலன்குமார் இவர்களுக்காக கேட்போம்.
0: ஓகே, நன்றி, பாய்.
1: நன்றி.
0: வருகிறது பாடல் இது. கால் முழக்க போவே என்னோடு ஆட பாபா அப்படின்னு சொல்லிட்டு சுவரான ஒரு பாடல் வருகிறது. மாற்றான் திரைப்படத்துக்காக கேட்கலாம்.

0: வசந்த மேஃபம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிரம்பி பொழுது மாலை 6:26.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: அலங்காம குலுங்காம பச்சையாம இப்படி நிறைய தரத்துல இருக்கிறான்.
4: ஆக கூடுனது ஒரு ஆமைக்கு எத்தனை கிலோ ஈக்கும்?
3: பாபன் ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு நெருப்ப.
5: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
6: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
7: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
8: அட, இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
9: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: டே, அத சொல்லிட்டேன்ல.
1: அதானே, அதான் சொல்லிட்டேன்ல. வர வேண்டியதானே, கால் பண்ண வேண்டியதானே, அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் சுக்ரன் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனியின் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டீங்கிறது 102.6 உங்க வசந்தத்தில் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களோட நடந்திருக்கேன். ஸோ வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் கால் பண்ணுங்க, பேஸ்புக்கூடாக முடிந்து கொள்ளலாம். இப்போ எங்களுடன் பேசுறதுக்கு ஹரல் சந்திரா, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை.
2: ஆட்டம் பாட்டம்
1: கொண்டாட்டமா இருக்கிறது.
2: என்ன
1: சாப்பாடு? இதெல்லாம் யாரு செஞ்சு தாரா வீட்டுல?
2: எங்கட மருமக்கள் கொடுக்கறாங்க. இங்கிருந்து
1: சாப்பிடுங்க, தூங்கிடாதீங்க, அதுதான் முக்கியம். சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம்?
2: பாடல் கேட்பதற்கு சம்மாந்துறையில இருக்கின்ற எனது மருமகன் ஜெரி ஹவுஸ்கோன், அவரது மனைவி நியோமி, மகள் ஹேமி மற்றும் சம்மந்திரி கமலினி, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர், கண்ணாமணியில் இருக்கின்ற எனது பேரப்பிள்ளையான
1: பாடல். இது பில்லா டூ திரைப்படத்துக்காக இவனுடைய இசைகள் சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு நீங்க தொடர்ச்சியாக இருக்கலாம். உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் உங்களுடன் 9 மணி வரைக்கும் நினைப்பேன்.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை ஸ்ரீதிவ்யா. மாவீரன் கிட்டி திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் ஜிஆர். சண்முகராஜ்.
2: சண்முகராஜ் எப்படி இருக்கிறீங்க? எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க?
3: நான் காணாம போனேன், நீங்க தான் கட் பண்ணீங்க போனேன்.
2: சே சே, லைன் மாறிடுச்சு.
3: மாறிடுச்சா?
2: சரி ஓகே, இப்ப கிடைச்சிட்டு தானே சந்தோஷம் தானே?
3: இப்ப சந்தோஷம்.
2: ஓகே சொல்லுங்க, டீ குடிச்சிட்டீங்களா?
3: எல்லாம் குடிச்சாச்சு.
2: எப்படி இருக்கறாங்க வீட்ல எல்லாரும்?
3: வீட்ல எல்லாம் நல்லா சுகம்.
2: வீட்ல எப்படி போயிட்டு இருக்கு?
3: விடுமுறைய
2: இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம்?
3: எங்கட குடும்பத்துக்காகவும் மற்றது உமா கௌசல்யா, மதுசிகா, ஹரிஹரன், ஜோஜ், டிலக்ஷன் மற்ற உங்களுக்காகவும்.
2: ஓகே நன்றி,
3: பாய்.
2: ஓகே பாய்.
4: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா மேலும்.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இன அடிப்படையில் அரசியல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிர்வாக வியூகங்களை உருவாக்க வேண்டாம் என ஜனாதிபதி ஆலோசனை. துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களில் 5 பேர் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள், 2 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்கள். அனுராதபுரம் சிறுமி குறித்த விசாரணைகளுக்கு எவ்வித அழுத்தங்களும் இல்லை என போலீசார் தெரிவிப்பு. 4 மாவட்டங்களின் 20 பிரதேச செயலக பிரிவுகளில் சீரற்ற காலநிலையினால் பாதிப்பு. சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்து அமைச்சர் நளிந்த ஜெனீவாவில் கருத்து. கொலையுடன் தொடர்புடைய 5 பேருக்கு மரண தண்டனை. மத்திய கிழக்கு யுத்தத்தினால் 3 முறையாகவும் இந்தியாவில் எரிபொருள் விலையேற்றம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். கிழக்கு மாகாணத்தில் காணிகளை பாதுகாப்பதற்காக விசேட குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கரையோரத்தை பாதுகாத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முறையான திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அம்பாறை மாவட்ட விசேட இணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அம்பாறை மாவட்டத்திற்கு 22,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார். குறித்த நிதியை இவ்வருடத்திலேயே உரிய வகையில் மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் செலவிடுவது அதிகாரிகளின் பொறுப்பு என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளும் கிழக்கு மாகாணத்தின் கரையோரங்களை பாதுகாப்பது தொடர்பில் அதன்போது கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. தேர்தல் ஒன்று வரும்போது வாக்குறுதிகள் வழங்கப்படும். நாம் உங்களுக்கு கல்வி வலயத்தை உருவாக்கி தருகிறோம் என்றும், பிரதேச செயலகத்தை உருவாக்குகிறோம் என்றும் அது அரசியல் வாக்குறுதி என்றும், கல்வி வலயத்தை உருவாக்குவது அரசியல் செயற்பாடு அல்ல என்றும், அது நிர்வாக ரீதியிலான விடயம் எனவும், அதனை நாம் அரசியல் வாக்குறுதிகளாக மாற்றியுள்ளோம் என்றும், நல்ல கொள்கைகளுக்காக முன்வருவோம் எனவும், தேவையான வலயங்களை மாத்திரம் உருவாக்குவோம் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அம்பாறை மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் இணை தலைவர்களான கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, பிரதியமைச்சர் வசந்த பியதிச, மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் பங்கேற்போடு இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் மாற்று நகர தேசிய கழிவு முகாமைத்துவ வேலைத்திட்டம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் தேசிய கழிவு முகாமைத்துவ வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடமாகாணத்தில் உள்ள நிர்வாக நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த குறித்த நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. பிரதியமைச்சர் உப்பாரி சமரசிங்க, வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் ஆகியோரும் நிகழ்வில் கருத்துக்களை வெளியிட்டனர். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய குறித்த வேலைத்திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாகாண நிர்வாக நிறுவனங்களின் முழுமையான பங்கேற்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கண்காணிப்பின் கீழ் தேசிய வேலைத்திட்டமாக திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கா இளங்குமரனும் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். துபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 21 சந்தேக நபர்களின் 5 பேர் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் என இனங்காணப்பட்டுள்ளதாக கொழும்பு பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்தடி சோய்சா தெரிவித்துள்ளார். அவர்களின் 2 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு அமீர் இராச்சியகத்தின் சாஜாவிலிருந்து இலங்கையர்கள் 21 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் என நாம் அடையாளம் கண்டுள்ளோம். வேறு குற்றங்கள் தொடர்பில் 8 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர்கள் 2 அவர்களில் உள்ளடங்குகின்றனர். அவர்களை நாட்டுக்கு கொண்டுவரும் செயற்பாடு போலீஸ் மா அதிபர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோரின் இராஜதந்திர செயற்பாடுகளின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் 68 பேர் வரை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. அவர்களில் 90 பேர் வரையான திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பிலும் சிவப்பு எச்சரிக்கை காணப்படுகிறது. விரைவில் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இக்கால பகுதியில் 83 T56 ரக துப்பாக்கிகளும் M16 ரக ஆயுதம் ஒன்றும் 13 பிஸ்டல்களும் 75 ரிவால்வர்களும் 272 தன்னியக்க துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரின் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு எவ்வித அழுத்தங்களும் இல்லை எனவும் போலீசாரின் சுயாதீனமான விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் குறித்த சிறுமிக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி தொடர்பான விடயம் 16 வயது 3 மாதங்களான சிறுமி வீட்டிலிருந்து சென்றுள்ளதாகவும் அவர் நீட்டம்புவ பிரதேசத்தில் உள்ளதாகவும் அவரது தாயாரினால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் சிறுமி மீட்கப்பட்டதோடு அவரை தடுத்து வைத்திருந்த 34 வயதான நபரும் கைது செய்யப்பட்டார். சிறுமியின் வாக்குமூலத்திற்கு அமைவாக மேலும் இருவர் அவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழ்ல பிரதேசத்திலுள்ள இளைஞர் ஒருவரினால் பல சந்தர்ப்பங்களிலும் அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதியினால் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 15 பேரிடம் அது தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டு தொலைபேசி அறிக்கை வங்கி கணக்கறிக்கை தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போலீசாருக்கு சமூக வலைதளங்கள் ஊடாகவோ வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் அழுத்தங்களினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக குற்றவியல் தண்டனை சட்டத்தின் அதிகாரங்களுக்கு அமைவாகவே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பயனாகத்தான் அட்டமஸ்தானாதிபதி கைது செய்யப்பட்டார். சட்டமாதிபர் திணைக்களத்தினாலும் அது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு தாம் செயற்பட்டதாகவும் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்து சாட்சியங்களை முன்வைத்துள்ளதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதும் அவர் கைது செய்யப்பட வேண்டுமென யாரும் நினைத்ததால் அது அல்ல இடம்பெற்றதாகவும் உரிய சாட்சியங்களுடனேயே தாம் அவரை கைது செய்ததாகவும் இதன்போதும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் 4 மாவட்டங்களின் 20 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. 7,757 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையில் திவிலப்பிட்டிய பிரதேசத்தில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 123 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் 6 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் இயங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலை காரணமாக இன்றைய தினமும் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 7 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தினால் மண்சரிவு அபாயம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மண்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் மண்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவகத்தின் சிரேஷ்ட நிபுணர் கலாநிதி வசந்த சீனாதீர சுட்டிக்காட்டியுள்ளார். 10 இடங்களில் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்துள்ளன. எஹலேகொட போபெத்த விலேகொட கிராமத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 8 வீடுகளைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி கல்லல உதாகலகம ஆகிய பிரதேசங்களில் மண்சரிவு மீண்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த 12 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நிலவும் அதிக மழையுடன் கூடிய காலநிலையினால் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் திறனியகல ருவான்வெல்ல தெஹியோபிட்ட இரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலேகொட குறிவிட்ட அயகம இரத்தினபுரி ஆகிய பிரதேசங்களுக்கு வெளியேறல் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்க பாதுகா ஆகிய பிரதேசங்களுக்கும் கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல பிரதேசத்திற்கும் 2ம் கட்டத்தின் கீழ் அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் புலத் சிங்கள ஹொர்ண எங்கிரிய பாலிந்த நுபர கேகாலை மாவட்டத்தின் ஏட்டியாந்தோட்ட பிரதேசத்திற்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் வெல்மடுள்ள கிரியல்ல எலப்பாத்த கலவான நிவித்திக்கல ஆகிய பிரதேசங்களுக்கும் 2ம் கட்டத்தின் கீழ் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அத்தனகல் ஓயாவை அண்மித்த பிரதேசங்களில் காணப்பட்ட சிறிய அளவிலான வெள்ளநிலை குறித்த எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணித்தளங்களுக்கு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவின்

0: 79வது உலக சுகாதார மாநாட்டில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச கலந்து கொண்டுள்ள நிலையில் 7 நாட்களாக உலக சுகாதார மாநாடு இடம்பெற்றது. உலகளாவிய ரீதியில் விருத்தி அடைந்து வரும் செயற்கை நுண்ணறிவை நேரடியாக பயன்படுத்தும் போது சுகாதாரத்துறையில் மேலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் எனவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நோய் பரவல், சுகாதார சேவை செயற்பாடுகளின் நடைமுறைகள், மொழி மற்றும் சமூக யதார்த்தத்திற்கு ஏற்புடைய வகையில் அதற்கு பழக்கப்பட வேண்டியது கட்டாயம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் பலவற்றின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் இணைந்திருந்தனர். அதிக விஷத்தன்மை மிக்க களைக்கொல்லி பயன்பாட்டுக்கு தடை விதித்ததை அடுத்தே இலங்கையில் தற்கொலைகள் 180 மற்றும் அதிகபட்சமாக 70% குறைவடைந்துள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 1990 முதல் அதிக விஷத்தன்மையுடைய களைக்கொல்லிகள் பயன்பாடு தடை செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மாநாட்டில் 194 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். உலக சுகாதார சேவையின் மேம்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் தரம் மற்றும் புதிய வழிகாட்டல்கள் பல வழங்கப்பட்டன. குறித்த மாநாட்டில் இலங்கைக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெற்றதோடு புது தொடர்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை அகில இலங்கை சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் 1வது வருடாந்த மாநாடு கொழும்பில் இடம்பெற்றது. செயலாற்றுவோம், நாட்டை கட்டியெழுப்புவோம், கௌரவமான அரச சேவையை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் மாநாடு இடம்பெற்றது. பிரதியமைச்சர் வைத்தியர் ஹன்சக்க விஜயமுனியும் அதன்போது இணைந்திருந்தார். குளியாப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றில் தந்தையும் குழந்தை ஒன்றும் உயிரிழந்துள்ளனர். அதே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் மற்றொரு பிள்ளை ஆகியோர் பலத்த காயமடைந்துள்ளனர். குளியாப்பட்டிய நாரமல பிரதேசத்தின் ஒஹிங்காமுவ பகுதியில் கார் ஒன்றும் லொரியொன்றும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளான நிலையில் தந்தை மற்றும் மகன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் காரில் தாய், தந்தை மற்றும் அவர்களது 2 பிள்ளைகள் பயணித்துள்ளனர். காயமடைந்துள்ள தாயும் மற்றொரு பிள்ளையும் குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆபத்தான கட்டத்தில் உள்ள தாய் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். 19 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் பிரதிவாதிகள் 5 பேருக்கு பலப்பிட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தந்தை, மகன் உள்ளிட்ட உறவினர்கள் 3 பேருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டப்பொல பட்டத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் 2007 ஜூலை 29ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த தினத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் பிரதிவாதிகள் 5 பேருக்கும் பலப்பிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்தவினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை களவாடிய நபர் ஒருவரும் அவற்றை அடகு வைத்த நபர் ஒருவரும் பாணந்துறை குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அடகு பணமாக பெறப்பட்ட 20 லட்சம் ரூபாய் வரை பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பண்டாரகாம பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டிலிருந்து 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை கடந்த 19ஆம் தேதி களவாடியுள்ளார். சந்தேக நபர் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளன.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரான் யுத்தம் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை துரிதமாக அதிகரித்ததை அடுத்து நட்டத்தை ஈடு செய்யும் வகையில் 3வது முறையாகவும் இந்திய அரசாங்கம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. இந்திய அரசு எரிபொருள் நிறுவனம் இம்மாதத்தில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. உலகில் எரிபொருள் இறக்குமதி செய்யும் மற்றும் பயன்படுத்தும் 3வது மிகப்பெரிய நாடான இந்தியா மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இறுதியாக எரிபொருள் சில்லறை விற்பனைக்கான விலை அதிகரிப்பை மேற்கொண்ட பிரதான பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடாகவும் இந்தியா காணப்படுகின்றது. கடந்த மே 15ஆம் தேதி விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. 4 வருடங்களின் பின்னரே குறித்த எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் மற்றும் அரசியல் காரணிகளினால் அரசு நிறுவனம் பல கட்டங்களாக எரிபொருள் அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளது. அதன் பின்னர் 2022 ஏப்ரல் 1 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் இவ்வாறு விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்வதற்கு மேலும் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக இந்திய எரிபொருள் சுத்திகரிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனா்.

0: மலேசியாவில் ஜூன் முதலாம் திகதியிலிருந்து புதிய வரையறைகள் சமூக வலைதள பயன்பாட்டுக்காக விதிக்கப்படவுள்ளன. மலேசியாவில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இணையதள பயன்பாட்டின் போது எதிர்கொள்ளும் பாதிப்புகள் மற்றும் பிரச்சினைகளை குறைக்கும் நோக்கில் புதிய சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. 16 வயதுக்கு குறைவான சிறுவர்களின் சமூக வலைதள கணக்குகளை பதிவு செய்தல் மற்றும் அதன் உரிமை தொடர்பான வரையறைகளுக்குரிய உண்மைக்கான தகவல்களை என்பவற்றை உறுதிப்படுத்துவதே இதன் புதிய நடைமுறையின் நோக்கமாகும். சிறுவர்களின் வயதுக்கு பொருத்தமான பாதுகாப்பை வழங்குதல் மற்றும் கூடுதல் பாதிப்புகளுடன் கூடிய இணையதள சேவைகளை பயன்படுத்துவோரை கட்டுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வர்த்தக செய்தி ஒன்று. மட்டக்களப்பில் 4வது முறையாகவும் எடுவிகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 இன்றும் நாளையும் இடம்பெறுகிறது. கல்லடியில் உள்ள டெக்னோ பார்க் கேட்போர் கூடத்தில் கண்காட்சி இடம்பெற்று வருகிறது. விரும்பிய துறையில் உயர்கல்வியை கற்பதற்கான வழிகாட்டல்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் இலங்கையின் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு இதன் ஊடாக கிடைக்கப்பெறுகிறது. வெளிநாடுகளுக்கு குடிபெற விரும்பும் அல்லது உயர்கல்வியை தொடர திட்டமிடும் மாணவர்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் குறித்த கண்காட்சி இடம்பெறுகிறது. எவல்யூஷன் ஈவென்ட் அண்ட் கோஆபரேஷன் சர்வீஸ் நிறுவனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள குறித்த நிகழ்வு வசந்த மெஃபமின் ஊடக அனுசரணையில் இடம்பெற்று வருகிறது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இன அடிப்படையில் அரசியல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிர்வாக வியூகங்களை உருவாக்க வேண்டாம் என ஜனாதிபதி ஆலோசனை. துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் 5 பேர் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள், 2 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்கள். அனுராதபுரம் சிறுமி குறித்த விசாரணைகளுக்கு எவ்வித அழுத்தங்களும் இல்லை, போலீசார் தெரிவிப்பு. 4 மாவட்டங்களின் 20 பிரதேச செயலக பிரிவுகளில் சீரற்ற காலநிலையினால் பாதிப்பு, இன்றும் பலத்த மழை. சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்து அமைச்சர் நளிந்த ஜெனீவாவில் கருத்து. கொலையுடன் தொடர்புடைய 5 பேருக்கு மரண தண்டனை. மத்திய கிழக்கு யுத்தத்தினால் 3வது முறையாகவும் இந்தியாவில் எரிபொருள் விலையேற்றம். இத்துடன் வசந்த மிகமின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை.

0: பிரசங்கத்தோடு கிடந்திருக்கலாம். தொடர்ந்து நேரமே பொழுது இரவு 7:24.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: பிள்ளனானா
3: சொல்ல பிள்ளா சார்,
2: இந்த ஆமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. நானா
3: ஆம பல விதம் இருக்கடா, ஊராம கடலாம அலுங்காம குலுங்காம பச்சையாம இப்படி நிறைய தரத்துல இருக்கடாம.
2: ஆக கூடுனது ஒரு ஆமைக்கு எத்தனை கிலோ ஈகும்
3: பாபன்? ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு நெருப்ப.
4: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
5: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
1: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
6: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சூப்பரான ஒரு பாடல் பீஸ்ட் திரைப்படத்துக்காக அனிருத்தின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நஜியார் உங்களுடன் இணைந்திருக்கின்ற 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். சூப்பரான அளவுக்கும் மட்ட காசமான அதிரடியான சரவடி என்ன பாடல்கள்லாம் இந்த பக்கம் இருக்கு. ஸோ நீங்க ஜிஆருக்குடன் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் தான். அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். பக்கம் கூட இணைந்து சூப்பரான பாடல்கள் வரும், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணுங்க 0112 2005 0001. அதே போல 0112 2005 1111 கால் பண்ணுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நம்மனுக்குள்ளிருந்து
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். தம்பி இருக்கும் போது அக்காக்கு என்ன கவலை? என்ன ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: குமார் கேத்தி உப்புல் கடையில உப்புல் இருக்காரு, டெய்லர் ஷாப்ல சிவா இருக்காரு, சலூன்ல ராஜ் இருக்காரு, மெக்கானிக் ஷாப்ல ஜிஸ்மாயா இருக்காரு, ஹோட்டல்ல சரஸ் இருக்காரு, மற்றும் நம்மளுக்குள்ள ஜோஸ் மோட்டர்ஸ்ல அவங்க தம்பிக்கும்
0: கேட்கலாம்.
1: அனைத்து வசந்த உறவுகளுக்காக
0: நன்றி. குட் நைட், பை.

0: நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட தேசியல் மணிக்கும் நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை அது கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 18, 19, 46, 54 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபா 515 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 5 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 73,79,960 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 519 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான மஞ்சள் நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தசபை ராசி அதிர்ஷ்டம். வெற்றி இலக்கங்கள் 14, 48, 55, 62. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 14, 48, 55, 62. ராசி சிம்மம். மீண்டும் மணிக்கும் ராசி இடபம். மீண்டும் ராசி இடபம். 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 40 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,60,05,560 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 43 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான இள நீல நிற ராசி அதிர்ஷ்டம் வச்சிடப்பட்டுள்ள லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்கள் 22, 48, 73, 80. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 22, 48, 73, 80. ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஆங்கில எழுத்து எம். சூப்பர் கே சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 20,000 பரிசுக்குரிய விசே இலக்கங்கள் 5, 2, 0, 7, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 2, 0, 7, 6. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,272 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 58,98,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,275 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான கருநில நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 19, 38, 41, 61. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 19, 38, 41, 61. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசே இலக்கங்கள் 2, 6, 6, 4, 6. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 2, 6, 6, 4, 6. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 513 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 65,48,560 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 514 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை கப்ருகோவிற்கான வெற்றி இலக்கங்கள் 20, 54, 64, 68. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 20, 54, 64, 68. ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 29. மீண்டும் சூப்பர் இலக்கம் 29. கப்ருக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,734 லட்சம் வெல்லப்படவில்லை. கப்ருக்கு 100 லட்சம் இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு 3 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,36,73,160 ரூபாய். அடுத்த கப்ருக்கு சூப்பர் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,742 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை சுபிரிதன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 0, 0, 4, 6, 6, 4. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை சுபிரிதன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 0, 0, 4, 6, 6, 4. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 191 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 34,79,820 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 192 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான நீல நிற சுபிரிதன சம்பத்தில் ஒத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோக்சபை ஜெய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 4, 6, 6, 4. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 6, 6, 4. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய 2,50,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 573,77,480 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலபிற்கான ஜயசம்பத்த கபிலன் நீர் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தசபை சசதிக்கான வெற்றி இலக்கங்கள் 30, 34, 41. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 30, 34, 41. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தசபை சசதிக்கான வெற்றி இலக்கங்கள் 30, 34, 41. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,95,440 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான செம்மஞ்சள் நிற சசதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள், இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தசபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேர்கள் இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம்.

ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-456-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே,

0: நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். சங்கர், என்ன நான் பாட்டுக்கு ரொம்ப நேரமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது பேசிட்டு வரலாம்ல, எதுக்கு அமைதியா வர்ற?
1: என்னத்த பேச, வாழ்க்கையே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, அதுவும் நேரா போகுதுன்னு பார்த்தா தலைகீழ போகுது.
0: என்ன அப்படி, என்ன வாழ்க்கை தலைகீழ போகுது, கொஞ்சம் சொல்ல கேட்போம்.
1: எனக்கு எதுவுமே சரியாவே நடக்குதில்லை. என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்காங்க, ஆனா நான் இப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நான் ஆசைப்பட்ட எதையுமே வாங்க கூட வசதி இல்லை. இப்படியே வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சு போயிருமோன்ட்டு கவலையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் செய்கிறது பூரா அநியாயம் தான், ஆனால் அவன் ரொம்ப நல்லா இருக்கான். ஜே, எனக்கு மட்டும் இப்படி ஆகுது.
0: சங்கர், சங்கர், சரி சரி, கவலைப்படாத. நீயும் நானும் ஒன்றா தான் சண்டை ஸ்கூல் போகணும். நான் இப்போ சொல்ல போகிற வசனங்கள் உனக்கு ஒன்றும் புதுசில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா கவனி. மத்தையு 6 இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் ஒரு அழகான பகுதி இருக்கு. அவர் அதில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்னு, உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து கவலையை குறித்து அவருடைய மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்க திரளான ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அதில் அநேகர் ஒன்று மாதிரி தான் கவலையோடு கூட வந்திருப்பாங்க. அந்த பிரசங்கத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அதில் குறிப்பாக கவலைப்படுவதை குறித்து இப்படி சொல்லியிருக்கார். மத்தேயு 6:25 என்ன சொல்லப்படுதுன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்னு, உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள்னு இயேசுவானவர் சொல்றார். அதே நேரம் மிக அழகான சில உதாரணங்களையும் அவர் சொல்றார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்ன சங்கர், ஆகாயத்தில் இருக்கிற பறவையை விட நீ விசேஷித்தவன் தானே?
1: அது என்னமோ உண்மைதான்.
0: பறவைகளை மட்டும் உதாரணம் காட்டல, இன்னொரு விஷயத்த சொல்றாரு. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அடுத்த அழகான உதாரணத்தை கவனி, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னொரு விஷயத்தை ரொம்ப உறுதியா அழுத்தமா சொல்றாரு, அது என்னன்னா, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னொரு விஷயம், அந்த பிரசங்கத்திட ஹைலைட்டே இந்த வார்த்தை தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் சங்கர், நாளைக்காக கவலைப்படாத, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும்.
1: நான் இந்த வார்த்தைகளை வாசிச்சிருந்தாலும் அதை நம்பாத காரணத்தினால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நான் இனி அப்படி இருக்க போகிறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ், ஆண்டவர் உன் மூலமாக எனக்கு புரிய வச்சிட்டாரு.

கேட்கப்பட்ட கேள்வி, ரெகோபோத் என்னும் துறவு யாரால் வெட்டப்பட்டது என்பதே. இதற்கான சரியான பதில் ஈசாக்கு. இந்த பதிலை ஆதியாகமம் 26:22 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் அபிஷாயினி மட்டக்களப்பு, எலிசபெத் ராஜா பசரை, திருமதியார் தியாகராஜா டிகோயா, செல்வமலர் மட்டக்களப்பு, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையத்திலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நல்லது நேர்களை துறை நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியலகம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0772-4562-6621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை 7:45 எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். இறுதி மடத்தியாலத்தோடு கிடைந்திருக்கிறோம். வசத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நேரம் இரவு 8:06 கொண்டிருக்கிறது. சக்கால் பானுங்க பேசலாம். தொடர்ச்சியாக உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் தருவதற்கு நான் ஜி ஆர் தயாரா இருக்கிறேன். அதே போல பேஸ்புக் ஊடாக முடிந்து கொள்ளலாம். இவங்க கூட பேசுறதுக்கு விஸ்வநாதன் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரான பாடலுக்கு யார இருக்கலாம் கேக்கலாம்?
1: பட்டாள இருக்கு மர்மக ஜெகன், அருள் கேள்வி, பாண்டன் அருள்மொழி, முண்டாஸ் பேகம், உயதன், ஈடன், மரசு, சின்ன மகாதேவன், கிரியர் ராயனா, மாமனால மூக்கு, இமான விளையா, சோமசூரி, தயாளம், மத்தர், பாபு, சபகம், கிரிஸ்தான், மற்றும் தங்கத்துறை, பாது, சின்ன தம்பி, பனவாச நம்பர், சரஜன், அன்பான், அரிப்பா, ஜி என் உங்களாம் போய் பாடலுக்கு.
0: ஓகே, நன்றி, பாய், குட் நைட். வணக்கம். வருகிறது பாடல். இது காதலில் சொதப்புவது எப்படி? திரைப்படத்துக்காக சுப்ரார் ஒரு பாடல் கேட்டுட்டே இருங்க.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: எல்லோரும்
2: தயாராக இருக்கிறீர்களா?
3: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட, இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
6: இது நானும் எல்லாரும் சும்மா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: விளையாடு விளையாடு திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இவங்க கூட பேசுறதுக்கு கோபிராஜ் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். உங்களுடைய பேரு அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்க?
1: என் பேர் கோபிநாத்.
0: கோபிநாத், ஓகே, நல்ல பேர். என்ன செய்றீங்க?
1: சொல்லுங்க. குடும்பத்துல சந்தோஷமா கொண்டாடுறேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாங்களுக்கும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வசந்த எஃப்எம் மூலமா தெரிவித்துக்கொள்வோம். ஹாப்பி பர்த்டே. ஓகேவா?
1: ஆ சரி அக்கா, விஷ் பண்றோம் அக்கா. நானு அவர் அம்மா கலா மற்ற குடும்பத்தாரும் முத்துமாய அம்மன் அருளோட நேரோட வாழ அக்கா வாழ்த்து வர்றா.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாட்டு கேட்கலாமா?
1: குடும்பத்தில்
0: ஓகே, நன்றி, பை, குட் நைட்.
1: பை, குட் நைட் அக்கா.

என்னடா இவ்ளோ நேரம் மாலை காணல, எங்க போனீங்க? நான் சாப்பிட்டேனப்பவே. இனி நைட்டுக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு மட்டும் பாக்கி இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்டுல இருக்கிற நீங்க ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கிறீங்க? சரி, ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஓகே, நன்றி, பாய், குட் நைட். ஓகே ஓகே ஓகே, பாய், குட் நைட். இப்ப நாங்க பாட்டு கேட்க போறோம். வருகிறது பாடல் இது. பாண்டிய நாடு திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் வருகிறது பாடல்.

காதலர்களுக்காகவும் இந்த பாடலை நான் டெடிகேட் பண்றேன். ரன் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு காதல் பிசாசு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து மணி நேரத்தில் வசந்தத்தோடு நேரம் இப்பொழுது 8:44 நிமிடம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை ஸ்ரீ திவ்யா. ஈட்டி திரைப்படத்துக்காக வருகிறது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற போகின்றேன். டாடா டேக் கே, பை பை, குட் நைட் அப்படிலாம் சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க பாடும் நிலா நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தோத்து வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்திருப்பார் சங்கர். இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. நன்றி. ஸ்டே டியூன். குட் நைட் மக்களே.

நன்றி ஜி ஆர். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான ராப்பொழுது வணக்கங்கள். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இப்போது முதல் நீங்க பாடும் நிலா நிகழ்ச்சியோடு என்னோட இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? உண்மைதா இல்லையா? காதல் இல்லாமல் யாரால் இருக்க முடியும்? காதல் இல்லைனா இந்த பூமியே எது? அதுவும் எஸ்பிபியின் இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு பாடலாக இருக்கும், நிறைய பேர் விரும்பி கேட்கிற ஒரு பாடல். என்னிடமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தரம் இந்த பாடல் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதனாலே தான் ஆரம்பத்திலே இந்த பாடல் தந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், என்னோட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளணும் ஆசை இருக்கும் உங்களுக்கு, அப்படின்னா என்ன பண்ணும், தொலைபேசியின் ஊடாக அழைப்பை ஏற்படுத்துங்க. 0112-775-0001 அப்படியும் இல்லைன்னா 0112-775-1111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக, அப்படியும் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே பாடும் நிலா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பதிவு போட்டிருக்கேன். அது கீழே உங்களோட விருப்பமான கமெண்ட்ஸ் இல்லை விருப்பமான பாடல், விருப்ப தெரிவுகள் இல்லை கவிதைகள்னு உங்களோட விருப்பம் தான். எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை வந்து கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் ஆவலாகவும் ஆசையாகவும் இருக்கிறேன். தொடர்ந்து 12 மணி வரை எஸ்பிபியின் இனிமையான பாடல்களோடு, அவரோட நீங்காத நினைவுகளோடு பயணிக்க போகிறோம். எந்த ஒரு குரல் பல பேரின் இரவுகளை இதமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றிருக்கும். அந்த வகையில் இந்த இரவும் உங்கள் எல்லாருக்கும் அப்படி அமையுங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சி தொடர்ந்து போகுது. உங்களுக்காக அடுத்ததாக எஸ்பிபின்னு ஒரு பாடல் வச்சுருக்கேன், நதியோரம் அப்படிங்கிற பாடல் கேட்போம்.

0: தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8
1: நெருப்பு
2: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
3: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.

0: உங்கள் இதே வானொலி வசந்தம் எஃப்எம்இல் பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கோம். கேட்டுட்ருக்க இந்த நேரம் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 011-2775-0001 அல்லது 011-2775-1111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக, அப்படியும் இல்லையா பாடும் நிலா கேட்கும்போது அப்படியே நீங்கள் மெய்மறந்து போகிறீங்களா? மெய்மறந்து போகும்போது எதுவும் கவிதை தோணுதான், முகப்புத்தகம் பக்கம் போங்க, அங்கே எங்களோட பாடும் நிலா நிகழ்ச்சிக்கான பதிவு இருக்கும், அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. பார்ப்போம் நிகழ்ச்சியில் முதலாவது யார் வந்திருக்கா நம்மளோட பேசுறதுக்காகன்னு.
1: சார் வணக்கம்,
0: செல்வநாயகம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செல்வநாயகம், நீங்க? நன்றி நன்றி நன்றி. என்ன செய்றீங்க நீங்க? வீட்டு ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க தானே?
1: ஓ சார்,
0: எப்படி சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது எனக்கு கேக்குது. சரி, அடுத்து உங்களுக்காக
1: லைன் எடுத்து எடுத்து கஷ்டப்பட்டு சங்கத்தரோட பேசுறோமா இல்லையா?
0: அடடா, அதான் முதலாவதா நீங்களே பேசிட்டீங்களே. நான் வர்றதே இல்லையா அஞ்சு மணி நிகழ்ச்சிக்கு? அடடா, சரி பரவாயில்ல, அதான் பாடும் நிலாவோட வந்துட்டேனே. அடுத்த பாடல் இருக்கு, யாரெல்லாம் வினைச்சுக்கலாம்?
1: என்ன
0: பாட்டு?
1: பழைய பாட்டு
0: பாடிட்டீங்களே, முதல்வரிய சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டுன்னு திரும்ப முதல்வரி சொல்லுங்க எனக்கு.
1: ஒரு மூடன் கதை சொன்ன ஒரு பாட்டு.
0: சரி, கேட்டுட்டே இருங்க, தர முயற்சிக்கிறேன். சரியா
1: சார்,
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சார்.
0: சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அழைப்பிட எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னோட பேசலாம். பார்ப்போம் அழைப்பில் வந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு சொல்லி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
2: டாடா விஷன் சார்.
0: உங்க பேர் என்னது?
2: டாடா விஷன் சார்.
0: ஆ, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கு சார்.
0: நன்றி நன்றி, எப்பவும் போல இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்க, உங்களோட ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த மலை
2: கொஞ்சம் மழை தான் சார் இருக்கு.
0: நீங்க இருக்கிற இடங்கள்ல இந்த பாதிப்பும் இல்ல தானே?
2: இல்ல சார், பாதிப்பு ஒண்ணும் இல்ல சார், மழை கொஞ்சம் பெஞ்சிக்கிட்டு.
0: சரி, கவனமா இருங்க. இரவு நேரங்கள்ல மழை வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல உறக்கம் ஒன்னு கிடைக்கும் இல்லையா?
2: நன்றி சார், உங்க வாழ்த்துக்கு நன்றி சார்.
0: சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்கு எஸ்பிபி அவர்களோட, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
2: பால கேப்பு சார், அப்பா துரசாமி, அம்மா மனம்னு, அக்கா மலர்விழி, மற்றும் வானொன்பர் அருள்மொழி, முந்தாஸ் பேகம், ஈரன் மரசோ, இன்னைய மகாதேவன்,
0: நீங்களும் கேட்டு இருப்பீங்க. அழைப்பினை ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தினோட பேசலாம் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்கும். சுமையின் நம்பர் முறை எங்களோட இலக்கங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 011-2775-0001 அல்லது 011-2775-1111 அப்படிங்கிறத எங்களோட இலக்கம். அப்படி இல்லைன்னா முகப்புத்தகம் பக்கம் போங்க. வசந்தம் எஃப்எம் ஒஃபிஷியல் பேஜில் பாடும் நிலாவின் ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு கீழே என்ன பண்ணலாம், உங்களோட கருத்துக்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும், பாடும் நிலா பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அப்படின்னா நானும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கிறதுக்கு ஆசையாக இருப்பேன், ஆர்வமாகவும் இருப்பேன். எஸ்பிபிஏ அப்படிங்கிற ஒருவர் ஏதோ சாதாரண பாடகர்களைப் போல கடந்து போக முடியாத ஒருவர். அவர் தந்த 40,000 மேற்பட்ட பாடல்கள் 40,000 உணர்வுகளின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள், ஒரு இரவு அல்லது ஒரு நேரம் அவர் பாடல் இல்லாமல் நம் வாழ்க்கை கடந்து போகாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒருவர். அதனால்தான் நாமளும் பாடும் நிலா அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்கோம். இதே வானொலி வசந்தம் எஃப்எம்இல் பாடும் நிலா கேட்டுட்டு இருக்கோம். பாடும் நிலா மற்றும் ஜானகி அம்மா இணைந்து பாடின அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக கேட்டு மகிழுங்க.

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: காற்றிருக்கும் வரை உன் பாட்டிருக்கும், கடல் இருக்கும் வரை உன் புகழ் இருக்கும். இசையுலகின் ஒரே சக்கரவர்த்தி எஸ்பிபி பாடும் நிலா நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவரோட இனிமையான பாடல்களை உங்களுக்காக தந்துட்டுருக்கேன். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. ஃபேஸ்புக்கில் எங்களோட பாடும் நிலாக்காக ஒரு அழகான பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் நம்மளோட பேச வந்திருக்கும் அந்த ரசிகர் யார்னு சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இரவு நேரம் வணக்கம். எங்கேயோ கேட்ட குரல், யார் இது?
1: சப்புமார் கண்டு பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் வசந்தகுமார். என்ன செய்றீங்க நீங்க?
1: வசந்தகுமார்
0: உங்களோட ஊர் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் நேத்து முந்த நாள் மழையெல்லாம் பெய்ஞ்சு இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: சோ எப்பவுமே இயல்பு வாழ்க்கையில தான் இருக்கீங்க இல்லையா? ஒரு பாடல் வச்சிருக்கோம், யாரெல்லாம் இணைத்துக்க போறீங்க?
1: அடுத்த நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈடன் வத்தலை ஐயா கண்ணு தலவாக்கல் கிருஷ்ண பக்தன் நீர்கொழும்பு சாமகுமார் பதவி ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் பேகம் அருள்மொழி பிசரிஸ் கபிரசன் ராஜ்குமார் அம்பதி ராசையா வேலிபாடு செல்வராம் ஓபிடி 500 கிட்ட சுரேன் எலன்குமார் இவர்களுக்காக கேட்போம்.
0: எல்லாரும் இணைத்துக்கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி.
0: சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட பேச வந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
0: ஹலோ.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: சுதாகர்.
0: சுதா, எப்படி இருக்கீங்க சுதா?
2: என்ன
0: செய்றீங்க சுதா? அதுக்காக சாப்பிட்டுட்டே கூட பேசாதீங்க இல்லையா சுதா? வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோம். சுதா என்ன செய்றீங்க நீங்க? அந்த அத கேக்கல, இப்ப என்ன செய்றீங்கன்னு கேக்கல.
2: ஹலோ.
0: இப்ப இல்லாம மத்த நேரங்கள் என்ன செய்வீங்க நீங்க? வேலை செய்றீங்களா?
2: என்ன
0: வேலை செய்றீங்க? ஃபேக்டரி வேலை. ஃபேக்டரியா? ஆஹா. சரி, இப்போ டெய்லி என்ன டைம் உங்களுக்கு வேலை முடியும்? அஞ்சு மணி மாதிரி முடிஞ்சிடும் இல்லையா? சரி சுதா, பாடும் நிலாவில் அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் மின்னத்துக்கு போறீங்க?
2: எல்லாரையும்
0: மின்னத்துக்கொள்ளலாமா? சரி, எல்லாரையும் மின்னத்துக்கொள்ளலாம். நன்றி சுதா. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பு எடுக்கும்போது என்ன பண்ணுங்க, ஆர்வத்தில் நீங்கள் ரேடியோ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு பேரும் உரையாடுறதை எந்த தொந்தரவும் இல்லாமல் மற்றவங்களும் கேட்பாங்க. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல். இவ்வளவு நேரமும் கொஞ்சம் இடைக்காலமாக வந்தோம் இல்லையா? இதுவும் இடைக்காலம் தான், ஆனால் கொஞ்சம் முன்னோக்கி வந்திருக்கேன். ஒரு அருமையான பாடல், காதல் ரோஜாவை. ரோஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக எஸ்பிபியின் அருமையான குரலில் வருது, கேட்போம்.

மலரே மௌனமா, மௌனங்கள் கலைத்துவிடும் ஒரு பாடல் இல்லையா? எப்போது கேட்டாலுமே அந்த பாடல், அந்த பாடலில் அந்த குரல், வரிகள்னு சொல்லி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். வித்யாசாகரின் இசையில் கருணா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தான் இப்போ கேட்டுட்டு வந்திருந்தோம். இப்போ அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் போவோம், யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதற்காக. ஹாய் பிரதர், இரவு வணக்கம், நலமா, நிகழ்ச்சி அருமை, சாங் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இங்கிரே ரவி இணைஞ்சிருக்கிறாரு. இரவான அன்பு நேர வணக்கம். பாடும் நிலாவில் பாடல் தென்னங்கீற்று படத்தில் தென்றலுக்கு என்றும் வயது அப்படிங்கிற பாடல் தாருங்க. வெள்ளவத்திலேருந்து புஷ்பா சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, எஸ்பிபி பாடல் என்றாலே ரொம்ப பிடிக்கும் அண்ணா, பாடல்கள் எல்லாம் சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்லி நான் மட்டக்களப்பு அரசடியிலேருந்து வந்திருக்காங்க ஆஷினி. இதமான இரவு வணக்கம், நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். லிந்துலை ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் மினுவிலிருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், எங்களை இணைத்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நானும் நிகழ்ச்சியில் இணைகிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பலாங்கொடையிலிருந்து அவினாசி வைஜெயந்தி மாலா அவங்க. அதுக்கப்புறம் யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் ஷகு. நிகழ்ச்சியின் முதற் பாடலே அருமை, மனைவி பாமினி, மகன் துஷார்த்தன், யஷ்வித் பாடல் தாங்க. கல்முனையிலிருந்து ஜனா இணைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் தேவி இணைஞ்சிருக்காங்க. அன்பான ராப்பொழுது வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மாத்தலை வாரியப்புலையிலிருந்து நீலமேகம் தேவி அப்படின்னு அவங்களோட முழு பேரையுமே சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ வணக்கம் அப்படின்னு சொல்லி கண்ணா இணைஞ்சிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம்னு கின்யா மௌரூஃப் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அரசு இணைந்திருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடும் நிலா, எஸ்பிபி சார் பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் இணைந்திருக்காங்க. என் அன்பான இரவு வணக்கம் நிகழ்ச்சி அருமை, முடிந்தால் எனக்கு எஸ்பிபியின் ஏதாவது ஒரு பாடல், வருவதெல்லாமே எஸ்பிபியின் பாடல் தான். ஜெய்சர் இணைந்திருக்கிறார் கந்தலாயிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் மூதூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் வானொலியின் அபிமான நேர் பாடும் நிலாக்கு அப்படின்னு சொல்லி வடிவில் அவங்க இணைந்திருக்காங்க. எஸ்பிபியின் பாடல்கள் கேட்பதற்கு இனிமை, அவரின் இடைக்கால பாடல்கள் அருமை. எனக்கு ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவாங்கிற பாடல் கேட்டிருக்காரு. தர முயற்சிக்கிறேன் நண்பா. அடுத்தா வந்து அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான இரவு வணக்கம் சொல்லி இணைஞ்சிருக்கிறாரு. இனிய இரவு வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியில் நீம் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமார், அட்டன் நவீன், கிருஷ்ணா கிருஷ்ணப்பிள்ளை, அப்புறம் அன்பான இரவு வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டிலிருந்து ஜான், இன்னும் ஏராளமான சொந்தங்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அன்பு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. சரி, எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். உங்களோட கமெண்ட்ஸ்களுக்கு நன்றி. எல்லாரையும் நான் முடிந்தளவு இணைந்து கொண்டேன். நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நேரடியாக ஃபேஸ்புக் பக்கம் போங்க. இரவு நேரத்தில் காதுகளில் பாடல்கள் ஒலித்தாலும் கைகளும் கண்களும் என்னமோ ஃபேஸ்புக்கில் தானே இருக்கும். அப்போ டக்குன்னு வசந்தம் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் நானும் எஸ்பிபி சாரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ பாடும் நிலாக்காக நாம் போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் அழைப்பினை ஏற்படுத்தியும் என்னோட பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துவதற்கு 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற இலக்கத்துக்கும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அடுத்து ஒரு பாடல் உங்களுக்காக எஸ்பிபியின் அருமையான ஒரு குரலில் வரப்போகுது. எஸ்பிபி அம்மாவும் எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடின ஒரு பாடல், நான் பாடும் பாடல் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 1984 இளையராஜாவின் இசையில் அமரன் அவர்கள், கங்கை அமரன் அவர்களோட வரிகளில் வரப்போகிற ஒரு பாடல், சீர்கொண்டு வா கேட்டு பார்ப்போம்.

0: பாடும் நில நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக இரண்டாவது மனித அளவுக்குள் நுழைஞ்சிருக்கேன். அருமையான பாடல்கள், எஸ்பிபியின் நினைவுகளை மீட்டி பார்ப்பது மட்டுமில்லாமல் நம்மளோட அழகான காதல் நினைவுகளை மீட்டி பார்க்கறதுக்கான ஒரு இரவாக இந்த இரவு இருக்கப் போகிறது. அழைப்பில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். என்னோட அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்கள் உண்டாக. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் போங்க, போயிட்டு உங்களோட அழகான கருத்துக்களையும் இனிமையான பதிவுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாடும் நிலா பதிவு கீழே பார்ப்போம் வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி. வணக்கம்.
1: ஹாய் அண்ணா.
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் அம்மா. யார் இது?
1: நான் இங்கிரியிலிருந்து ரவி பேசுகிறேன்.
0: இங்கிரிய ரவி, எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கீங்க? நீங்க எப்படி? சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன் ரவி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன்.
0: என்ன செய்றீங்க ரவி? ஆஹா, என்ன செய்றீங்க?
1: இப்போ நிகழ்ச்சி கேட்டு பாட்டுலாம் சின்ன இருக்கு, மனதுக்கு ஆறுதலா இருக்கு.
0: இங்கிரி எப்படி இருக்கு?
1: இங்கிரி நம்மட ஊர் வளமை போலதான். நான் இருக்கிறது வந்து இப்ப இங்க பக்கத்துல இருக்க மாலுமே இல்ல.
0: அப்போ வானொலிக்கு பக்கத்துலதான் இருக்கீங்க இல்லையா? ஊர் தான் இங்கிரிய. அப்போ காலநிலை உங்கள்ட்ட தனியா கேட்க வேண்டாம். எங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? சரி சொல்லுங்க பாக்கலாம். பாடும் நிலால உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இப்ப கொடுத்த பாடல் எல்லாமே.
0: சரி, அப்போ அடுத்து ஒரு
1: நினைக்க பாட்டு ரெண்டு கொடுத்துட்டீங்க.
0: அட்டடா, இப்ப மனசுல என்ன பாட்டு நினைச்சு வச்சிருக்கீங்க?
1: இப்ப எனக்கு வந்து
0: தொடர்ந்து நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்கும் அடுத்த சொந்தம் யான் சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அறிவிப்பாளர், உங்களுக்கு அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: தேந்தோட்ட பனாவட்டிலிருந்து சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன் சார். நீங்க எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் உங்களோட ஊர் எப்படி இருக்கு?
2: மழை இப்ப இல்லைங்க சார். மழை தான் காரணமா. மழை
0: தொடர்ந்து கால் பண்ணுங்க, அப்போ என் கூடயுமே தொடர்ந்து பேசலாம் நீங்க. சரியா?
2: நன்றி.
0: அவங்களோட குரல்ல வர்ற பாடல்கள் எல்லாம் இளையராஜாவின் இசையில் எப்படி இமயம் தொட்டுச்சோ அந்த மாதிரி ஏஆர் ரகுமான் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பேரோட காம்போவும் வந்து பாத்தீங்கன்னா சாலிடான நிறைய பாடல்களை தந்ததற்கான மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா இவர்கள் இணைந்து தனித்தனியா பாடும் போதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் பாடலின் உணர்வுகளை அவ்வளவு அழகாக கடத்துவாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடினா எப்படி இருக்கும்? உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் வரப்போகிறது, கேளுங்க, கேட்டு பாருங்க.

எழில் கொஞ்சம் மலையகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: மாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. இந்த பாடல் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தில் இந்த பாடலோடு இருக்கும் அந்த காட்சி அமைப்பு கண்முன்னே வந்துட்டு போயிட்டு இருக்கும். மிகவும் அருமை பாடும் நிலாவின் குரலில் பாடல்கள் ஒழுக்கின்ற தருணம். நீங்களும் என்னோடு அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். 0112-775-001, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட இணைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. வசந்தம் FM உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் பாடும் நிலாக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவு கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அழைப்பினூடாக வந்திருக்கும் நேர் சொந்தம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். தர்ஷிகா, எங்க இருந்து பேசுறீங்க? திருகோணமலையில இருந்தா? தர்ஷிகா, என்ன செய்றீங்க நீங்க?
1: படிக்கிறேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: எட்டாவது.
0: தூங்கலையா நீங்க இன்னும்?
1: இல்ல.
0: ஏன் தூங்க இல்ல? எனக்கு கால் எடுக்கணும்னு தூங்காம இருந்தீங்களா? யார் உங்களுக்கு கால் எடுத்து கொடுத்தது?
1: அப்பா.
0: அப்பா தானா? சரி சொல்லுங்க. அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்த்துக்கலாம். சரியா? நன்றிமா, நன்றி. சரி, ஒரு குட்டி பிள்ளை அப்பா கால் எடுத்து கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க, பரவாயில்ல. அடுத்து நம்ம கூட பேச வந்திருக்கும் நேரியான்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? கோமா பேசுறீங்களா? தம்புள்ளையில இருந்து கோமா பேசுறீங்களா? ரகுமா, எப்படி இருக்கீங்க? ரகுமா, என்ன செய்றீங்க நீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படியும் உங்களை 12 மணி வரைக்கும் நாங்க தூங்க விடுறதா இல்ல? இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அதுதான். சரி, எப்பவுமே பாடல், எஸ்பிபியின் பாடல் அருமை, அருமை. நீங்க சொல்லுங்க, எஸ்பிபியின் எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? எல்லா பாட்டுமே பிடிக்கும். அவரோட பாடல்கள், இந்த பாடல் அடடா பாடல், அவர் பாடுறது மட்டும் இல்ல நடிக்கிற வரைக்குமே நீங்க போயிட்டீங்க இல்லையா? சரி, அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வேணுங்கிறீங்களா நீங்க? சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்? சரி, எல்லாரும் இணைத்து கொள்ளலாமா? நன்றி. சரி, நன்றி, நன்றி, நன்றி. சரிம்மா, நன்றி, நன்றி. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 முறை கேட்டு தேசிய கீதங்களாக மாறின ஒரு பாடல். தேசிய கீதமா, காதலுக்கு தேசிய கீதமாக மாறின ஒரு பாடல் எஸ்பிபியின் குரலில். இந்த பாடல் கேட்கும்போதெல்லாம் வந்து மிக முக்கியமாக இந்த பாடல், இந்த பாடலில் தோன்றி நடித்தவர், இந்த பாட்டு எங்கே ஒழித்தாலும் அந்த பாட்டும், அந்த பாட்டில் அவர் போட்டிருக்க அந்த பிளாக் மிக்ஸ் ஒயிட் ஷர்ட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடின ஒரு பாடல் என்ன பாட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்காக வருது அந்த அருமையான பாடல்.

0: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. இந்த பாடலும் பல தேசிய கீதங்களாக மாறிப்போன பாடல்களில் ஒன்று எஸ்பிபியின் குரலில். அந்த வகையில் நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்தி அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக. அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே எங்களோட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வசந்தம் எஃப்எம்மின் பாடும் நிலாக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களோட விருப்பங்களையும் கூட பதிவிடலாம். பார்ப்போம் நம்மோடு இணைந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ஓட்டமாடி.
0: யாரு?
1: ஓட்டமாடி
0: அப்துல். அப்படியா? எப்படி இருக்கீங்க நீங்க? என்ன செய்றீங்க அப்துல்? உங்களோட ஊர் எல்லாம் எப்படி இருக்கு?
1: வெயில் இருக்கு.
0: ஓ, வெயில் இருக்கா?
1: மழை இல்ல.
0: பரவாயில்லடா, பரவாயில்ல. கொடுத்து வச்ச லைன் கிடைக்குது இல்லையா?
1: பன்னெண்டு
0: மணிக்கு மனிதர்கள் பொதுவாக சாப்பிடுறது இல்லையே.
1: விடிஞ்சிரும்
0: இல்லையா? சரி, ஓகே, நன்றி. பரவாயில்ல, பரவாயில்ல. 12 வரைக்கும் தினமும் கேளுங்க. சரியா?
1: ஓ, சரியா,
0: சரியா. அடுத்து ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: மனைவி பிள்ளை, இந்த வசந்த கேட்க அனைவருக்கும், உங்களுக்காக
0: எல்லாரும்
1: கேட்கலாம்.
0: சரி, எல்லாரும் இணைத்துக்
1: கொள்ளலாமா? எல்லாத்தையும்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி அனைவரும் ஏற்படுத்தினதுக்கு. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பக்கமாக வந்து ஏராளமான சொந்தங்கள் தங்களோட கமெண்ட்களை வந்து பதிவிட்டுருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். புசலாவிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, உங்கள் பாடல்கள் அருமை. வெளிப்பெண்ணிலேருந்து ஃபைசர் வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லி கிறிஸ்டோ வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் அருமை வணக்கம்னு சொல்லி தம்பிராசா இணைஞ்சிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் திரு சங்கர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பாட்டு பட்டியல் மிகவும் அருமையாக உள்ளது, இதில் எங்களையும் இணைத்துக் கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி புஷ்பகாந்த் வந்திருக்காரு நுவரெலியாலிருந்து. அவர் மனைவி தனுஷா, மகன் ரிஷியையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணா இணைஞ்சிருக்காரு. அன்பான இரவு வணக்கம் சங்கர், நல்ல சுகமாக இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது, கிணிங்கத்தேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோட இடம் அங்கேருந்து கண்ணா தான் வந்திருக்காரு. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பான இரவு வணக்கம், பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஆரம்ப பாடலே அருமை, எம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் எம் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் எம்மை ஆறுதல் தருகிறது. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், எம்மோடு அவரின் குரல் இசையாய் தினம் ஒலித்து கொண்டிருக்கிறது. ரொசல் லங்கேஷ் சொல்லியிருக்காரு அருமையான வார்த்தைகள். இரவான அன்பான இரவு நேர வணக்கம், நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு கேதீஸ்வரன் அட்டனிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. அன்பான வணக்கம் அண்ணா, நானும் உங்களுடன். கேண்டி மஹியாவிலிருந்து பத்மநாதன் இணைஞ்சிருக்காங்க. தொண்டைமன்னாறு செல்வசந்தநிதி சுதன் வந்து இணைஞ்சிருக்காங்க. பாடு நிலாவே, காலங்கள் கடந்தாலும் உன் உருவம் மறைந்தாலும் உன் வாய் நின்று ஒழித்த ஒளிகள் என்றும் காற்றலையில் பாடல்களாய் இந்த மண்ணுலகம் உள்ளவரை இந்த பாறனில் என்றுமே ஒழித்து கொண்டிருக்கும். எத்தனை ஆயிரம் ஆயிரம் பாடல்களை பாடி கோடான கோடி மனங்களிலே பாடல்களின் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்களே, மறைந்தது உன் உடலானாலும் உன் பாடல்கள் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அருமை சகோதரா. அதோட ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம். நான் தேஜா. சாப்பிட்டீங்களா அண்ணா? சாப்பிட்டேன். உங்களுக்கும் எனக்கு ஓகே, எனக்கும் தேஜா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, மம்மி, அம்மா மூர்த்தி, அப்பம்மா மூர்த்தி, மாமா எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லா பேரையும் தனித்தனியாக போட்டிங்கன்னா எனக்கு சேர்த்துக்கிறதுக்கு வாசியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா வார்த்தைக்கும் இடையில் அண்ணா அண்ணான்னு போடும்போது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நிவேதா இணைஞ்சிருக்காங்க. ஹாய் புஷ்பராஜ், என்னோடய பேர் சங்கர், அப்பா பேர் புஷ்பராஜ், சேர்த்து சங்கர் புஷ்பராஜ். அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிவேதா. சரி, இவங்க தான் இப்போதைக்கு நமக்கு ஃபேஸ்புக்கினோடாக இணைந்து கொண்ட சொந்தங்கள். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பக்கமும் போயிட்டு பதிவு செய்யிடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கடகடகடனு வாசிச்சுட்டு போயிடுவேன். பாடும் நிலாவில் கொஞ்சம் பேச்சு, நிறைய பாடல்கள் தரத்துக்கு காத்திருக்கிறேன். அந்த வகையில் ஒலிக்க போகிற இந்த பாடல், இந்த பாடலும் எஸ்பிபியின் பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு திரைப்படம் குறிப்பாக கமல்ஹாசன் மற்றும் மோகன் அவருக்கு எஸ்பிபி பாடின எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லும். அந்த வகையில் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் மௌன ராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், இளையராஜாவின் இசையில். இந்த பாடல் கேட்கும்போது எஸ்பிபி தான் பாடியிருப்பார், ஆனால் அதுக்கு நடிச்சிருக்கிற நம்மளோட மோகன் தான் அடிக்கடி நம் கண் முன்னாடி வந்து போவார். அப்படியான ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வருது. பாடல் கேளுங்க, கேட்கும்போது என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. அருமையான பாடல்கள் மட்டும் இல்லை, அருமையான நினைவுகளும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு மீண்டும் ஒரு முறை என்னோட இலக்கங்களை ஞாபகப்படுத்தணும் உங்களுக்காக. 0112 775 0001, அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கத்துக்காக அழைப்பினை ஏற்படுத்துங்க.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: வெற்றிகரமாக மூணாவது மனத்தியாலத்துக்குள்ள வந்திருக்கும் பாடும் நிலா நிகழ்ச்சியில அருமையான எஸ்பிபியின் பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் கேட்கும்போது ஒவ்வொரு உணர்வு நமக்கு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. அந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் சுமந்து வர்றது ஒவ்வொரு புதுவித உணர்வு. எத்தனை முறை இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம், ஆனால் இப்போ கேட்கும் போதும் கூட அதே பூரிப்பும் அதே உணர்வும் தான் நமக்கு இருக்கு. நீங்களும் என்னோட அழைப்பு ஏற்படுத்தி பேசலாம். அழைப்பதற்கு 0312 2 775 0001 இல்லையென்றால் 0312 2 775 111 அப்படிங்கிற என்னோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் போங்க. அங்கே எங்களோட உத்தியோகபூர்வ வசந்தம் எஃப்எம்இன் பேஜில் பாடும் நிலாக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட பேச வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பாத்திமா பேசுறேன்.
0: பாத்திமா,
1: வெள்ளந்திர காவட்ட,
0: எப்படி இருக்கீங்க?
1: நாளைக்கு கூட ட்ரை பண்ணி இன்றைக்குதான் லைன் கிடைச்சு.

0: வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரேடியோ கேட்கறது. அப்ப நமக்கு வந்து பாடும் நிலா கேட்கும் போது வேற வேலை யாரும் சொல்லிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? திடீர்னு வீட்டுல யாராவது வந்து ஒரு டீ போட்டு தாங்க அப்படின்னு ஒரு 9 மணிக்கு பிறகு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி ஓகே.
1: அண்ணன் தம்பி மாறுக்கு நடக்கிற துக்கமான செய்தி எல்லாம் வாரி வாரி தம்பி மார்க்கு கொடுக்கிறார். கடைசியில அவருக்கு யாரும் இல்லாம போகுது.
0: ஏன் இந்த சந்தோஷமான ஒரு தருணத்துல அந்த மாதிரியான ஒரு சோக பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த பாட்டு கேட்கணும் கவலையும் வருது. ஒரு கையுள்ளுக்கு பிள்ளைங்களை பெற்றுது, கடைசியில இப்படி வேற்றுமையாவது, சரியான கவலை.
0: கவலையா இருக்கு என்ன? சரி, யாரெல்லாம் வேற்றுக்கலாம் பாட்டுக்காக?
1: என்னுடைய கணவர் இருக்கிறார், ஜமால்தீன் இருக்கிறார். என்னுடைய மகள் பெரோசா, ஜிஸ்மினி கீரை,
0: சரி,
1: சியானாய் கீரை,
0: சரி,
1: ரினோசாய் கீரை, மறுவா சமீனானி கீரை, ரிஷாட்டி கீரை,
0: சரி,
1: மற்றது வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
0: அவ்வளவு
1: பாட்டு கேட்போம். கட்டாய பாட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: முடிய முதல் நான் உங்களுக்கு தாரேன், சரியா?
1: சரி,
0: நன்றி அம்மா, நன்றி. பாத்தீங்க தானே, நான் சொன்னதுதான், ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த பாடல் பொருந்தி போகும். அதுதான் எஸ்பிபியின் குரலில் அமைந்த பாடல்கள். இந்த மாதிரியான பாடல் கேட்கறதுக்கு இந்த நேரத்தை விட்டா வேற எந்த நேரம் கிடைக்கும் இல்லையா? ஆஹா, அடுத்து நம்மளோட பேச வந்திருக்கிறது யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: புஷ்பராஜ்.
2: பல்லாண்டு எந்தவித பணியாற்ற வேண்டும் என்று நான் வணங்கும் பகல ஓடி கொண்டு என்னை நல்லாசிரியும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி ஐயா. உங்கள் வாழ்த்துக்களுக்கு. எப்படி இருக்கீங்க நீங்க?
2: என்ன
0: செய்றீங்க நீங்க? அது சரி. ஏன்னா வேலை செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு சும்மா இருக்கிறது அப்படிங்கறது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா?
2: 74 வயசு
0: அது சரி, வேலை செய்து பழகிட்டா அப்படித்தான். சரி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக அடுத்து ஒரு பாடல் வைத்திருக்கிறேன், சோறு கொண்டு போற புள்ள
2: அப்படின்னு. எனக்கு ஒரு பாடல் தெரியலையா?
0: என்ன பாடல்?
2: அந்த காலத்தில் ஐயா பாட எப்படின்றே இன்றைக்கும் மத நுழைந்தாலும் உங்களோடு வாழ்ந்து வந்து கேட்கணும். பந்து ஆறுயிரே ஆசை போர்களே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது என் மனமே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது என் மனமே தந்தையே ஆறு காசை போன்ற

0: இந்த பாட்டு உணர்த்த முடியாத பாடல்.
1: சரி, நான் உங்களுக்காக அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். சரியா?
0: என்னோட
1: பேர் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி.

நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஆஹா, பாடும் நிலா தரும் சொந்தங்கள் ஓர் ஆயிரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சோறு கொண்டு போகிறப்பில்ல அந்த சும்மாடை இறக்கு அப்படிங்கிற ஒரு பாடல். ஸோ எஸ்பிபியின் எல்லா பாடல்களும் எல்லா உணர்வுகளை சொல்லும் பாடல்களும் எல்லா காலகட்டங்களுக்கும் பொருந்தும் பாடல்களும் தருவதற்கான முயற்சியில் தான் இந்த பாடலும் உங்களுக்காக தருகிறேன். ஸோ பாடலை கேளுங்க. கேட்கும் பொழுது உங்கள் கருத்துக்களை பதிவிடணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே எங்களோட பதிவு இருக்கும், அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கத்துக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பேசலாம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: அருமையான இந்த இரவு பொழுதுடன் பாடும் நிலா எஸ்பிபியின் பாடல்களும் அந்த பாடல்களின் இனிமையை கேட்டு ரசிக்கும் உங்களோட இந்த பொழுது. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். 0112-775-001 அப்படியும் இல்லைன்னா 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைன்னா எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போங்க. அங்கே ஒரு அருமையான ஃபோட்டோ இருக்கும், ஒரு பதிவு இருக்கும் பாடும் நிலாவுக்காக. அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போது நம்மோடு இணைந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். ரேடியோ பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிருங்க. சரி, அழைப்பினை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானொலி பெட்டியின் சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு எனக்கு அழைப்பினை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் இருவரும் பேசுறதுக்கு இலகுவாக இருக்கும். இல்லை அப்படின்னா இடையூறாக இருக்கும் பேசுவதற்கு. அப்போது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுதான் பார்ப்போம். அடுத்து வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி நம்மளோட பேசுறதுக்கு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா. யார் இது?
1: நான் கதிரவள்ளியில இருந்து ரூபன் பேசுறேன்.
0: ரூபன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன்.
1: ஓ, நல்ல பாட்டு போகுது, எல்லா பாட்டுமே கேட்டு அழகா வேலை செய்து பண்றது.
0: ஆஹா, அருமை அருமை. யாரெல்லாம் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க அங்க?
1: எங்களோட மாமா வந்து நிரஞ்சன் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் தான்
0: வேலை செய்றீங்க. ஓகே, அப்போ உங்களோட தனிமைக்கு துணையா நானும் ரேடியோல வர்றேன் அப்படியா?
1: ஓ
0: சரி. அடுத்து ஒரு பாடல் இருக்குமா, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ளலாம்?
1: பைக் வந்து நிசானி, மகன் வந்து காஜன், மகள் மீனு.
0: இரவு நேரங்கள்ல எல்லாருமே வீடுகளில் இருப்போம் அப்படிங்கறது இல்ல இல்லையா? ஒரு சிலர் வேலை காரணமாக வெளியில் இருக்கலாம், இல்ல இரவு நேர வேலைகளில் இருக்கலாம். சோ யார் எங்க இருந்தாலும் நீங்கள் கேடுங்க வசந்தம் எஃப்எம், உங்களுக்காக பாடும் நிலா. இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் அருமையான பாடல்களோடு வரப்போகுது. அடுத்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். முத்துசாமி.
0: முத்துசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்.
0: என்ன செய்றீங்க நீங்கள்?
2: ஆஹா,
0: அப்படியே கட்டில் தலை சாய்ந்துட்டு அப்படியே ரேடியோ போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படியா?
2: ஆமாம் ஆமாம்.
0: சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எஸ்பிபியின் பாடல்கள் எந்த பாடல் மிகவும் பிடிக்கும்? ஒன்னா ரெண்டா சொல்ல இல்லையா, எவ்வளவு பாட்டு இருக்கு அப்படியா? சரி,
2: என்ன
0: பாட்டு?
2: ஈரமான ரோஜா.
0: சரி சரி, ஓகே. பாடாம இருந்தவங்களை நானே பாட வச்சிட்டேன் இல்லையா? சரி, ஏன் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: அந்த பாடல் பிடிக்கும், சோலே புஷ்பாங்கல அந்த பாட்டு பிடிக்கும்.
0: ஆஹா, சரி.
2: எல்லா பாடல்களும் பிடிக்கும்.
0: எல்லா பாட்டும் பிடிக்கும்.
2: நல்லா பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்காக நான் ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன், அந்த பாடலை போடுறேன். நான் தொடர்ந்து கேளுங்க.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: வணக்கம்.
0: இரவோடு இனிமையாய் பாடும் நிலா. இந்த நேரத்தில் நீங்களும் எங்களோட இணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோட வலிமையான தொலைபேசி இலக்கங்களுக்கு 0112-775-001 அப்படியும் இல்லைன்னா 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு. அடுத்தாவும் ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக

யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

0: நிலவே முகம் காட்டு, இசை இருந்தால்தான் எஸ்பிபியா, இல்லைனாலும் எஸ்பிபி தான். அந்த வரிகளை கேட்கும்போது இசை இல்லாமல் ஒரு ஸ்வரம் மட்டும் பின்னாடி போகும்போது நிலவே முகம் காட்டு அவரோட குரலில் கேட்கும்போது உண்மையிலுமே எஸ்பிபி அப்படிங்கிற ஒருத்தர் காலம் தாண்டியும் ஏன் இன்னும் நம் நெஞ்சங்களில் வாழ்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு இடையில் இருக்கிற நளினம், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருப்பார். அதில் ஒரு இடைப்பகுதி வரும்போதெல்லாம் நான் என்னையும் மறந்துட்டேன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு குரல், குரலில் இனிமை மட்டும் கிடையாதுங்க, நம்மை மயக்கும் காந்த குரலனும் அவர் தான். பாடும் நிலா கேட்டுட்ருக்கோம். பாடும் நிலா நிகழ்ச்சியில் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி வந்திருக்கோம் அது யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் இது?
1: வணக்கம், நான் வேலன சரவணன் என்னும் ஊரில் இருந்து அழைக்கிறோம். நான் யாருக்குறேன்.
0: என்ன செய்றீங்க நீங்க?
1: நாங்கள் வந்து கடல் தொழில் செய்யறோம்.
0: கடல் தொழில் செய்றீங்க. என்ன நேரம் கடலுக்கு போயிட்டு மீண்டும் வருவீங்க?
1: நாங்கள் மதியம் 11 மணிக்கு போய்
0: பின்னேரம் வந்துருவீங்க. இரவு பொழுதுகள்ல கடல்ல பயணம் செய்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நேரங்கள்ல இரவு நடுக்கடல்ல உங்களோட படகு நிப்பாட்டிட்டு இருக்கும் போது வானொலிகள் கேக்குற அனுபவம் எப்படி இருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு? சுற்றிலும் கடல் அலைகளுக்குள்ள கேக்குறது கஷ்டமா இருக்கும். ஆனா பாடல்கள் கேப்பீங்களா? சரி, யாரெல்லாம் இணைத்துக்கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
1: உறவுகளையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும்
0: இணைத்துக்கொள்ளும். நன்றி, நன்றி அழைப்பை ஏற்படுத்தினதுக்காக. அவரை தொடர்ந்து நம்மோட பேச வந்திருக்கும் சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? அடடா, உங்களோட அழைப்பு தெளிவில்லாம இருக்கே. சரி, பரவாயில்லை, இரவு நேரம் தானே, சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கும், அதனால கூட அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கலாம். பார்க்கலாம் அடுத்து நம்மோட கதைக்கு வந்திருக்கிறது யாருன்னு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? சித்திக். எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கிறேன் சித்திக். என்ன செய்றீங்க நீங்க? சரி, இரவு நேரம்.
2: இரவு நேரம் கிடைச்சிருக்கு.
0: வாழ்க்கை அப்படிதான், நம்ம நினைக்கும் போது ஒரு சில விஷயம் நடக்காது, ஆனா கரெக்டா நினைச்சு அதுக்காக முயற்சி செஞ்சோம்னா கிடைச்சிரும். இப்ப நீங்க என் கூட பேசிட்டு இருக்க மாதிரி. சரி, சொல்லி பாக்கலாம். ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வம் என்னோட பேசணும், இல்ல இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு சொல்லி உங்க
2: சரியான ஆசை? உங்களோட குரல் கேட்கும் போது ஆசை எடுக்கிறேன்.
0: நன்றி, நன்றி. பாருங்களேன், பரவாயில்ல பாத்தீங்களா, அதுதான் உங்களை வந்து முதல்ல வந்த அழைப்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அழைப்பின உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதான் உங்களோட
2: பக்கத்துல
0: இருந்து. சரி, ஓகே, இப்ப சொல்லுங்க யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
2: மகள் முர்ஷிதா,
0: எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாமா?
2: எல்லாரும் இணைத்துக்
0: கொள்ள. சரி, நன்றி, நன்றி அழைப்பினை ஏற்படுத்தினதுக்காக. வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த நேரம் நிறைவடைய நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நீண்டு இருந்தாலும் உங்களோட நிறைய பேசி எஸ்பிபியின் நிறைய பாடல்களும் தந்திருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தில் கூட அவரோட அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக தரப்போகிறேன். கேட்டு பாருங்க இந்த பாடலை. கடைசியாக ஃபேஸ்புக் பக்கம் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் சேர்த்துப்பேன். உடனே போய் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக வரப்போகிறது மீரா திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பிபி பாடும் ஒரு அழகான பாடல்.

ஓ பட்டர்ஃப்ளை. இந்த பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடிக்க போறோம். அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பாக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலோட நானும் விடைபெற்று போக போகிறேன். பாடும் நிலா நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் நமக்கு ஏராளமான சொந்தங்கள் அழைப்பினோடாக இணைந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இன்னமொரு நாளில் இன்னமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் சொந்தங்களே.

சலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பாரு போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா?

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கலாம். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா இன்னைக்கு நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: நீங்கள் இதுவரை வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் காலை 5 மணி 1 நிமிடம்.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 மே மாதம் 24 திகதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் உங்கள் அனைவரையுமே சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிட்சமிக்க நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, போஸ்டுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்கெல்லாம் இந்த காலை பொழுதில் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறீங்களோ அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டால் அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து சொல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.

102.6 அலைவரிசைகளில் காலை பொழுதின் வாழ்த்து சந்தோஷ் அருள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சேம்குமார், ஈடன், வசந்தகுமார், தோப்பூர், அனீஃபா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. நாவலப்பேட்டையை சேர்ந்த கலப்பிட மீறி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கணவர் போல் மற்றும் மகள் அனுஷா வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. கிந்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இன்று சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மனைவி பத்மினி, தினு, சசான், வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பண்கூடாவளியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. பாதுக்க சின்ன தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், தொலசொல பூமிகா சின்ன தம்பி, கிரியல்ல ராஜலட்சுமி, முனராகல தனலட்சுமி, திண்ணையடி குமரகுழு, செங்கலடி ஸ்ரீமுருகன், தயாளன், தயாபரன், தினேஷ், கிசோமி.

மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. மாத்தல கல்கைவத்தை சேர்ந்த ஆனந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மனைவி ஜெயந்தி மற்றும் பிள்ளைகள் வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பாதுக்க சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தொலசல பூமிகா சின்ன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிதரன், நாகேந்திர பிரபா மற்றும் தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகுசுந்தரம், ரமணி, டிலுக்சன், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருண்மொழி, சின்னையா, மகாதேவன் மற்றும் யட்டியாந்தோட்ட சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும், கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி, அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி யாழ்ப்பாணம் தயாகரன் மற்றும் யதீஸ்வரி, கவஸ்கரன், லவித்ரன், டிலுசன் மற்றும் நண்பர் உசாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி குணபாலன் இணைந்திருக்காங்க. வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியோடு, பொகமந்தராவையிலிருந்து ரேகா நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கொட்டகலை ட்ரைட் சந்தியாகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-0301-0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.